உபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:02. சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இன்றைய இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் விருப்பத்தில் பாடல்கள் வலம் வர இருக்கிறது. அவர்கள் தொகுப்பில் 1000 என்ற பதத்தில் ஆரம்பிக்கும் பாடல்கள், ஆம் 1000 என்று வரும் பாடல்கள் தொகுத்து வழங்கப்படுகிறது. பாடல்களை கேட்டு வாழ்த்துங்கள் நேயர் சொந்தங்களே. சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி இது உங்களுக்காக தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் விருப்பத்திற்காக முதலில் ஒரு பக்தி பாடலுடன்

நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக ஒரு அருமையான பக்தி பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. ஆயிரம் என்று ஆரம்பிக்கும் பதத்திலிருந்து ஆரம்பிக்கும் பாடல்கள் தான் வளம் வர இருக்கிறது. ஆகையால் நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாகவே ஒரு பக்தி பாடலும் ஆயிரம் என்று ஆரம்பித்தது. ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைப்பு என்று அவர்களின் தேர்வில், காயத்ரி அவர்களின் தேர்வில் அந்த அழகான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பகிரியின் பக்கத்தில் குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயாவர்கள் இதயராகம் எனும் இனிமையான அருமையான நிகழ்ச்சியை சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து இன்று கோவை காயத்ரி அம்மா அவர்களின் இனிய பாடல்களை திறம்பட நெறிப்படுத்தி கொடுத்து சபரி இணைய வானொலியில் மகிழ்வித்து பாடல்களையெல்லாம் இளம் தென்றல் காற்றாய், இன்னிசை மழையாய், தேன் சுவையாய், தித்திப்பாய், திகட்டாத தேனமுதாய், இதயத்தை திருடும் இதமான இசையாய் நிகழ்ச்சியை நிறைவுபடுத்தி நெறிப்படுத்தி ஒவ்வொரு பாடல்களையும் பூக்களின் மனமாய் புகழ்மனம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர், சிந்தனை சிற்பி, சயனைடு குப்பி, கீதம் நேசிக்கும் ஐயா கீதநேசன் அவர்களுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தங்கள் பணி தொடரட்டும், நிகழ்ச்சி வெல்லட்டும் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா, பாதம் பணிகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் ஆரம்ப பக்தி பாடலே சூப்பர் என்று வாழ்த்துள்ளார்கள். நன்றி. இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்களும் ஒலித்த பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு சபரி வானொலி வழங்கும் இதயராகம் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக நிறம் மாறாத பூக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடலை தேர்வு செய்துள்ளார்கள். இதுவும் ஆயிரம் என்று ஆரம்பிக்கும். ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்று இதோ மலர்ந்து வருகிறது.

நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து அழகான இனிமையான இதமான பாடல் ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்று மலர்ந்து சென்றது அந்த பாடல். குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் ஒலித்த பாடல் அருமையான பாடல் இனிமையான ராகம் வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தியுள்ளார். நன்றியையா, நெஞ்சாத நன்றிகள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து வணக்கம் ஐயா, வாருங்கள், நெஞ்சாந்த நன்றிகள். கவிதையுடன் இணைந்துள்ளார். இதய ராகம், இதய கீதம், இதய கோயில், எதுவாயிலும் இதயம் சொல்லும் ஒரு வார்த்தை அன்பு வேண்டுமென்று அழகாக. இதய ராகம், இதய கீதம், இதய கோயில், எதுவாயிலும் இதயம் சொல்லும் ஒரு வார்த்தை அன்பு வேண்டுமென்று. உறவுகளை நேசித்தேன், மனித நேயத்தை கற்றுக்கொண்டேன். உறவுகளை நேசித்தேன், மனித நேயத்தை கற்றுக்கொண்டேன். மனதில் அனைவரது அன்பினை நேசித்தேன், மனித நேயத்தை கற்றுக்கொண்டேன். மனதில் அனைவரது அன்பினை நேசித்தேன், மனிதநேயத்தை கற்றுக்கொண்டேன். நாம் யார் என்று நிரூபிக்க ஆதார் கார்டு தேவை. நாம் யார் என்று நிரூபிக்க ஆதார் கார்டு தேவை. ஆனால் மனிதன் என்று நிரூபிக்க உண்மையான மனிதநேய அன்பு ஒன்றே போதுமானது. ஆனால் மனிதன் என்று நிரூபிக்க உண்மையான மனிதநேய அன்பு ஒன்றே போதுமானது. ஒரு மனிதனுக்கு ஆயிரம் அறிவுரைகளை கூறுவதை விட ஒரு ஏழைக்கு உணவு அளிப்பதே மனிதநேயம். ஒரு மனிதனுக்கு ஆயிரம் அறிவுரைகளை கூறுவதை விட ஒரு ஏழைக்கு உணவு அளிப்பதே மனிதநேயம். நம் உடலை அழகுபடுத்தி பார்ப்பதை விட நம் உள்ளத்தை அழகுபடுத்தி பாருங்கள். மனிதனை மதித்து வாழ்ந்து பாருங்கள், மனிதநேயம் பிறக்கும். நம் உடலை அழகுபடுத்தி பார்ப்பதை விட நம் உள்ளத்தை அழகுபடுத்தி பாருங்கள். மனிதனை மதித்து வாழ்ந்து பாருங்கள், மனிதநேயம் பிறக்கும். தாய் தந்தையின் தேகத்தின் பரிசாக கிடைப்பது முதியோர் இல்லம், எங்கே மனிதநேயம் இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். தாய் தந்தையின் தேகத்தின் பரிசாக கிடைப்பது முதியோர் இல்லம், எங்கே மனிதநேயம் இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். நிழல் கொடுப்பது மரம், மரத்திற்கு இருக்கும் நேயம் ஏன் நமக்கு இருப்பதில்லை? நிழல் கொடுப்பது மரம், மரத்திற்கு இருக்கும் நேயம் ஏன் நமக்கு இருப்பதில்லை? ஆனால் சில மனிதர்களுக்கு ஏன் மனிதநேயமே இருப்பதில்லை? மனிதநேயம் இல்லாதவன் மனிதனே அல்ல. மனிதநேயம் இல்லாதவன் மனிதனே அல்ல. அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அனைவரும் இணைந்து ஒற்றுமையாக வாழ்ந்துவிட்டு ஒரு நாள் செல்வோம். அனைவருக்கும் மனிதநேய நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் கவிஞர். பிரியா வீரமணி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். ஐயா நன்றி. இந்த பதிவில் தெரிந்து கொள்கிறேன் மனிதநேயம் எப்படி என்று குறிப்பிட்டுள்ளார். ஏனோ தெரியவில்லை இந்த பதிவு. இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள், எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் ரத்தம் சிகப்பு தான், எவ்வளவு சிகப்பாக இருந்தாலும் நிழல் கருப்பு தான். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, மனிதர்களின் எண்ணங்களில் உள்ளது வாழ்க்கை என்று இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் ஒரு கவிதை. எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் ரத்தம் சிகப்பு தான், எவ்வளவு சிகப்பாக இருந்தாலும் நிழல் கருப்பு தான். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, மனிதர்களின் எண்ணங்களில் உள்ளது வாழ்க்கை என்று அழகான ஒரு கவிதையை தந்துள்ளார் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றிகள். கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்களின் பதிவை கவிதைக்கு அருமையான தத்துவம் என்று பாராட்டினார்கள். அருமை அருமை சகோ என்று இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள். ராமாபுரம் அனுஷி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து இணைந்துள்ளார்கள். இதயராகும் நிகழ்ச்சிக்கு அவர்களையும் வருக வருக என வரவேற்று ஒலித்த பாடலுக்கு நன்றி பாராட்டி அத்துணை நெஞ்சங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, தென்காசி மாவட்டம் சொலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து அவர்களையும் வருக வருக என வரவேற்பு கொடுத்து, நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் விருப்பத்தில் அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல், ஆயிரம் தாமரை மொட்டுக்களே.

அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் ஒலிச்சென்றது. முத்து முத்தான வரிகள், வைரமுத்து வரிகளில். ஆம், இப்பாடல் நான் பிறந்து நான்கு ஆண்டுகளில் படம் திரைக்கு வந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் இனிமையான குரலில் கேட்டு மகிழ்ந்தும், இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் இன்று இதே ராகம் நிகழ்ச்சியில் கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் விருப்பத்தில்தான் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. குழுவில் பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள், காந்தியின் சிரிப்பு எல்லா பணநோட்டிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மனிதனுடைய சிரிப்பு தான் பணத்தை பொறுத்து மாறுகிறது, இதுதான் உண்மை என்று அழகான ஒரு சிந்தனை துளிகளை தந்துள்ளார். காந்தியின் சிரிப்பு எல்லா பணநோட்டிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மனிதனுடைய சிரிப்பு தான் பணத்தை பொறுத்து மாறுகிறது, இதுதான் உண்மை என்று அழகாக பதிவிட்டுள்ளார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை, கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்றும், இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள், அவர் செதுக்கிய அந்த கவிதைக்கு, இந்த பதிவை பார்த்து 10 பேர் மனிதநேயத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அனைவருக்கும் மிக்க நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி நன்றி. பார்த்து சென்ற அத்துணை நெஞ்சங்களுக்கும் நன்றி. கோவை காயத்ரி அவர்களும் இரணியல் ஜெகதீஷ் ஐயாவின் பதிவிற்கு, சிந்தனைக்கு சிறப்பு என்று சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றி. இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் மீண்டும் ஒரு சிந்தனை துளிகள், சிந்திக்கும் நேரம் குறைவாக இருந்தாலும் நல்லதையே சிந்தியுங்கள், சிந்திக்கும் நேரம் குறைவாக இருந்தாலும் நல்லதையே சிந்தியுங்கள், சந்திக்கும் நேரம் குறைவாக இருந்தாலும் நல்லவர்களையே சந்தியுங்கள், அதுவே நல்லது, நன்று என்றும் அழகான ஒரு சிந்தனை தந்துள்ளார் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள், அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகள். மற்றும் இன்னொன்றும் தந்துள்ளார், தராசுக்கு நியாயம் எல்லாம் தெரியாது, எந்த பக்கம் கனமாக இருக்கிறது அந்த பக்கமே சாய்ந்துவிடும், தராசுக்கு நியாயமெல்லாம் தெரியாது, எந்த பக்கம் கனமாக இருக்கிறது அந்த பக்கமே சாய்ந்துவிடும், நாம் சார்ந்திருக்கக்கூடிய உலகமும் அப்படித்தான் என்று அழகாக தந்துள்ளார், அவருக்கு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் ஒலித்த பாடல் இனிமையான பாடல் என்றும், ஜெகதீஷ் ஐயா அவர்களும் பாடல் சூப்பர் என்றும், நம் நிகழ்ச்சிக்கு ஆரம்பத்திலிருந்தே ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரோட்குமார் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள், அவர்கள் பெயரை கூற மறந்துவிட்டேன், மன்னிக்கும் ஐயா. நிகழ்ச்சியில் ஆம், 1000 இதழ் கொண்ட தாமரைப்பூ அந்த பாடலிலிருந்தே நம்முடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா அவர்களும். இன்னும் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோர் ஐயா அவர்களும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றிகள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகுதியில் பிரகாஷ் ஐயா அவர்களும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார், அவர்களுக்கும் நன்றி. ராமபுரம் மனுஷா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து மீண்டும் இணைந்துள்ளார்கள், அவர்களுக்கும் நன்றி. திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ஒலித்த பாடல் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள், அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். பாடல்களை கேட்டு பதிவிட்டு வாழ்த்திய அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் விருப்பத்தில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது மீண்டும் கோகிலா என்ற திரைப்படத்திலிருந்து, ஹே ஓராயிரம் இதோ

விதமான இனிமையான இதமான பாடல் அழகாக ஒலிச்சென்றது. மீண்டும் கோகிலா என்ற திரைப்படத்திலிருந்து இந்த படமும் அதேதான், நான் பிறந்த 4 ஆண்டுகள் கழித்து பாடல் வெளிவந்தது. என்னடா இவன் பிறந்த 4 ஆண்டு என்கிறானே, பல வருடத்தை சொல்லவில்லையே என்று திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதை சொல்லிவிடுகிறேன். மீண்டும் கோகிலா 1981 வெளிவந்தது. பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இதை பாடலை இயற்றியவர், பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், இசை இளையராஜா. இசையமைத்து அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. கேட்டு மகிழ்ந்தோம் நேய சொந்தங்களே. குழுவில் இணைந்து

ஜெகதீஷ் ஐயா ஒலித்த பாடல் சூப்பர் என்று பாராட்டலார். நன்றி ஐயா. படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள், இன்று இரவு 9 மணிக்கு இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சி. ஆம், 10 மணிக்கு நிகழ்ச்சி. இந்த நேரத்தில் பதிவிட வேண்டும் நேர் சொந்தங்களே. அன்பு மற்றும் மனிதன் என்ற பதத்தில் ஆரம்பிக்கும் பாடல், அன்பு மற்றும் மனிதன் என்ற வார்த்தைகளில் பாடல் பதிவிட வேண்டும் அன்பு சொந்தங்களே. ஒலித்த பாடல் காயத்ரி அவர்கள், 1000 எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்று பாராட்டினார்கள். நன்றி. இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள், தலைப்பு இழப்பு. பணத்தை சேர்த்தவன் பண்பை இழந்தான், குணத்தை சேர்த்தவன் பதவியை இழந்தான், மதுவை குடித்தவன் உடலை இழந்தான், மமதை மிகுந்தவன் மரியாதை இழந்தான், உண்மை சொல்பவன் ஊரை இழந்தான், நல்லது செய்பவன் நாட்டை இழந்தான், கண்ணியம் மிகுந்தவன் காசை இழந்தான், கவலை மிகுந்தவன் வாழ்வை இழந்தான், உதவிகள் செய்பவன் உறவை இழந்தான், காசு பணம் இல்லாதவன் கௌரவம் இழந்தான், நாட்டுக்கு உழைத்தவன் வீட்டை இழந்தான், அளவின்றி சாப்பிட்டவன் ஆரோக்கியம் இழந்தான், நியாயமும் நேர்மையும் உண்மையும் உழைப்பும் நிறைந்தவன் இழப்பில்லா சிறந்த மனிதன் என்று அழகாக தந்துள்ளார் குமரி மாவட்டம் எரிஞ்சல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். நன்றிகள் ஐயா. மற்றும் மீண்டும் ஒன்று, சிந்தனையை பலப்படுத்து, கற்ற திறனை வெளிப்படுத்து, படிப்பு வேறு அறிவு வேறு, திறமை இருந்தால் தேவையில்லை சிபாரிசு, தகுதியானவரே அதிர்ஷ்டத்தின் வாரிசு, அதுவே உண்மை என்றும் சிறப்பான ஒரு சிந்தனை. நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த சகோதரி காயத்ரிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி தேன்மொழி முருகன் அவர்கள். மிக இனிமை இந்த பாடல் எஸ்பிபி அவர்களின் குரலில் என்று அவரையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். நன்றி. கோவை பத்மா நரசிம்மன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம், வாருங்கள். காயத்ரி சகோதரியின் 1000 என்று ஆரம்பிக்கும் பாடல்கள் மிக அற்புதமான பாடலாக வளம் வருகிறது. அருமை சகோதரி, பாராட்டுக்கள். கேதனேசன் ஐயா இந்நிகழ்ச்சியை மிக இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். மிக்க நன்றி. தங்கள் பணி இனிதே சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் வாழ்த்தியுள்ளார்கள். மிகச்சிறப்பு என்றும் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ஈரோடு மாவட்டம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அன்பு அறிவிப்பாளர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி, நாங்கள் கைத்தறிவு நெசவு தொழில் செய்து வருகிறேன். எனக்கு உறுதுணையாக இணையாக சபரி வானொலி பாடல்கள் உறுதுணையாக இருக்கிறது. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு எனது தேர்வும் இடம்பெற ஆசை என்று அவரும் இதய ராகம் நிகழ்ச்சிக்கு பாடல் தந்துள்ளார். நிச்சயம் வரும், வளம் வரும் ஐயா. நன்றி, நன்றி. ஐயையோ, ஒரு பதிவு சிரிப்பு உண்டாக்குறது, ஏனோ தெரியவில்லை. சரவண படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள், கோவை சரவணப்பட்டி காயத்ரி சகோதரி தொகுப்பு பாடல் அனைத்தும் அருமை என்று பாராட்டியுள்ளார்கள். பாடல்களை கேட்டு வாழ்த்திய அத்துணை சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, அடிமை பெண் என்ற திரைப்படத்திலிருந்து 1000 நிலவேவா என்று வருகிறது. கேட்டு மகிழ்வோம்.

அழகான ஒரு பாடல், புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் நடிப்பில் வந்த படம் அழகாக அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். 1969 அந்த வருடம்தான் திரைக்கு வந்தது. புலமை பித்தன் வரிகளில் அந்த பாடல் ஒலித்தென்றது. மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா குரலில், கே வி மகாதேவன் இசையமைப்பில் அழகான ஒரு பாடல். அடிமை பெண் திரைப்படத்தில் இருந்த அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. திருச்சி முத்தரசுநல்லூர் ஜான்சி அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள். ராமபுரம் அனுஷா அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்று வாழ்த்தியுள்ளார்கள். சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், பாடும் நிலா எஸ்பிபி மனதை தொட்ட பாடல், அடடா இப்படி அசத்துறீங்களே என்றும் பாராட்டியுள்ளார். கைபேசியில் இணைந்து கொண்டே ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து இணைந்துள்ளார்கள். அவர்களையும் வருக வருகான வரவேற்று. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் விருப்பத்தில் 1000 பூக்கள் மலரட்டும் என்ற படத்திலிருந்து அதே பாடல், 1000 பூக்கள் மலரட்டும். ஒரு சந்தோஷமான செய்தி நேர் சொந்தங்களே, 1000 நிலவே வா என்று கூறியவுடன் எங்கள் பகுதியில் வருண பகவான் வந்து கொண்டிருக்கிறார். அவர் நீண்ட நேரம் எங்களுடன் இருப்பார் என்று நினைக்கிறேன். மகிழ்ச்சியுடன் மழை வந்து கொண்டிருக்கிறது.

பாடலை கேட்டு ஆயிரம் பூக்கள் மலரட்டும், அதே திரைப்படத்திலிருந்து அதே பாடல் ஒலிச்சென்றது. அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர்சொந்தங்களே. சென்னை அம்பத்தூர் அகிலாஷ் ஸ்ரீதர் அவர்கள், மனித நேயத்தை மனிதர்கள் கடைபிடித்தால்தான் மனிதன் புனிதனாவான். ஆகா, என்ன ஒரு தத்துவம்! மனித நேயத்தை மனிதர்கள் கடைபிடித்தால்தான் மனிதன் புனிதன் ஆவான் என்று. அழகான ஒரு பதிவு, சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் ஒலித்த பாடல் மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. மனதை தொட்ட பாடல் என்றும் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும் பாராட்டுள்ளார்கள். அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, ஒலித்த பாடல் அழகான பூக்கள் மலர்ந்தது, காயத்ரி சகோதரிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். சென்னை அம்பத்தூர் அகிலாஷ் ஸ்ரீதர் அவர்கள் பாடலை கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக புது வசந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு சொந்தம் சிரித்துக் கொண்டிருக்கிறது. ஆயிரம் திருநாள் பூமியில் வரலாம் என்ற இந்த பாடல் இதோ

புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து அருமையான ஒரு பாடல், அழகான பாடல், இனிமையான பாடல் கேட்டுப்பார்த்தோம். இந்த பாடலுக்கு இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார். பொதுவாக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் அனைத்து பாடல்களுமே அழகாக இருக்கும், கேட்பதற்கு இனிமையாகவும். கே எஸ் சித்ரா மற்றும் கல்யாண் குரலில் பாடல் ஒலிச்சென்றது, அழகான ஒரு பாடல். இறைவன் எழுதும் கவிதைகள் யாவும் இயற்கை அழகாய் சிரிக்கிறதே, இறைவன் எழுதும் கவிதைகள் யாவும் இயற்கை அழகாய் சிரிக்கிறதே, இயற்கை சிரிக்கும் அழகினை கண்டு இதயராகம் சிறகை விரிக்கிறது, இயற்கை சிரிக்கும் அழகினை கண்டு இதயம் சிறகை விரிக்கிறது. சோலை பூங்காற்று இசை கேட்கும், சோலை பூங்காற்று இசை கேட்கும், சொந்தம் கொண்டாடி மலரளிக்கும், நதிகளில் அலைமோதி கரைகளில் விளையாடும் பறவைகள் அதை பார்த்து புதுவை பண்பாடும். இனிமை இதுதான் பாடல் அழகு. பாடலை கேட்டு வாழ்த்திய நெஞ்சங்கள். திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள் இனிமையான ராகங்கள் என்றும் பாடலை கேட்டு நடனத்துடன் பாடல் அருமை, மனதை தொட்ட இல்லை இல்லை இதயம் தொட்ட பாடல் என்று பாராட்டினார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரம் சங்கர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஆயிரம் திருநாள் பூமியில் வரலாம் பாடல் அருமை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கோவை சரவணப்பட்டி காயத்ரி சகோதரி அவர்களின் தொகுப்பு பாடல்களை வழங்கி கொண்டிருக்கும் கீதனேசன் அவர்களுக்கும் சகோதரி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து இணைந்துள்ளார். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரம் சங்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நன்றி, நன்றி, நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். ஆயிரம் திருநாள் இன்றே வந்துவிட்டது. இனிமையான பாடல் பதிவும் அழகாக தொகுத்து வழங்கும் சகோவும் இனி

ஏழைக்கும் காலம் வரும், எப்பொழுது வரும் என்றுதான் தெரியவில்லை. காலம் வருமாம், காத்திருப்போம். என்ன செய்வது? எங்களுக்கும் காலம் என்று ஏழைக்கும் காலம் வரும் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் ஒலிச்சென்றது. ராமபுரம் மனுஷா அவர்கள் மிக மிக அருமை இந்த பாடல் என்று பாராட்டினார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். கரூர் மாவடியான் கோயில்

பகுதியிலிருந்து ரகுபதி ஐயா அவர்கள், ஐயா உள்ளே வரலாமா ஐயா என்று கேட்டுள்ளார்கள். உத்தரவின்றி உள்ளே வா ஐயா, இதற்கு மேல் வேண்டாம் ஐயா, நீங்களே பாடிக்கொள்ளுங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், ஓர் ஆயிரம் கற்பனை, அருமையான பாடல், அரிதான பாடல், சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி தெரிவித்து பாடும் நிலா எஸ்பிபி என்றும், ரகுபதி ஐயா அவர்கள் உத்தரவின்றி உள்ளே வந்துவிட்டார், வாருங்கள் ஐயா வாருங்கள், என் அனுமதி தேவையில்லை ஐயா, எப்பொழுதும் எங்கள் கதவு திறந்தே இருக்கும், எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் செல்லலாம், அதற்காக இப்படியெல்லாம் வராதீர்கள் ஐயா என்பதை தெரிவித்து கொண்டு நம் நிகழ்ச்சியை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா அவர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மற்றும் கோவை சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம், கணபதி நகரேஷ், மனோர் ஐயா அவர்களும் அனைவருமாக பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் என்று வரும் பாடல்கள். கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், அருமையான அழகான பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள். அவர்கள் பாடலை அவர்களே கைத்தட்டி பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நன்றி தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக அவர்களின் தேர்வில், இதய ராகம் நிகழ்ச்சி இன்று கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் விருப்பத்தில் தான் பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது. தீர்க்க சுமங்கலி என்ற திரைப்படத்திலிருந்து ஆயிரம் ஆயிரம் இதோ.

0: தீர்க்க சுமங்கலி பவ. தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலேருந்து அழகான அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம்னே சொந்தங்களே. ராமபுரம் மனுஷியா அவர்கள் 1000 என்ற சொற்களில் தொகுத்து அனுப்பிய காயத்ரி சகோதரிக்கு என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தேன்மொழி முருகன் அவர்கள், ரகுபதி ஐயா அவர்கள் வேகமாக வருவதற்கு ரன்னிங் ரேஸாக நடக்கிறது என்று கேட்டுள்ளார்கள். அப்படித்தான், அவ்வளவு வேகமாக வருகிறார் நிகழ்ச்சிக்காக. நன்றி ஐயா, வாருங்கள். மற்றும் கரூர் ரகுபதி ஐயா அவர்கள், வரும் அவசரத்தில் சட்டை போடாமல் வந்துவிட்டேன் ஐயா, ஒரு சட்டை ஒன்று வாங்கி கொடுங்க, பழைய சட்டை வேஷ்டி இருந்தாலும் பரவாயில்லை ஐயா என்று பதிவிட்டுள்ளார். ஐயா, அவசரத்தில் சட்டை போடாமல் வரலாம், ஆனால் சோப்பு போட்டு பாதியிலேயே வந்து விட்டுருக்கீங்களே ஐயா, இது நியாயமா ஐயா? அதில் மண்டையில் ஏதாவது தண்ணீர் ஊற்றுங்களே ஐயா, ஊற்றிவிட்டு பிறகு வாருங்கள் ஐயா. வேஷ்டி சட்டை பனியன் உள்ளாடை அனைத்தும் கிடைக்கும் ஐயா, வாருங்கள் ஐயா. அந்த சோப்பையெல்லாம் அகற்றிவிட்டு ஓடி வாருங்கள் ஐயா. கோவை பத்மா நரசிம்மன் அவர்கள், அருமை அருமை பாடல், வாழ்த்துக்கள் காயத்ரி என்று சகோதரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். கோவை பத்மா நரசிம்மன் அவர்கள், நன்றி நன்றி. கரூர் ரகுபதி ஐயா அவர்கள், என்னங்க ஐயா இது, யானையை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், 1000 ஆண்டின் முன்னே ஆரம்பமானது மனித இனம், சிறப்பான பாடல். காயத்ரி சகோதரி எப்படி பாராட்டு என்றே தெரியவில்லை, பாடல் அருமை சகோதரி என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். உங்கள் திறமை யாருக்கு வரும், பாடல் இனிது நன்றி என்றும், சகோதரி குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து பாடிய மாதிரியே இருக்கிறது. ஆமாம் ஆமாம், நிச்சயமாக அப்படித்தான் இருக்கிறது. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு நேரலையில் வாழ்த்த ஒரு நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: ஹலோ, வணக்கம் சார். ராஜேஷ் கோவை.
0: வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம்.
1: பாடல்களை அருமையா கொடுத்திருக்கிற சகோதரி காயத்ரிக்கு, காயத்ரி சிறப்பான பாட்டு கொடுத்திருக்காங்க. சகோதரி காயத்ரி சார்பா அவங்க கொடுத்த பாடல்களுக்கு சிறப்பா பதிவு போட்டு இருக்கிற நேர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் சார்.
0: நன்றி நன்றி ஐயா, உங்களுக்கும் நன்றி. பாடலை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள், மகிழ்ச்சி ஐயா. கோவை சேரன்மாநகர், சேரன்மாநகர் ராஜேஷ் ஐயா அவர்கள் பாடலை கேட்டு மனம் தாங்கவில்லை, ஒரு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்று அவளாக வந்திருந்தார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்து கொண்டு, வல்லவனுக்கு வல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து, ஓர் 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் என்று அழகான ஒரு பாடல், எனக்கும் மிகவும் பிடித்த பாடல் இந்த பாடல்.

0: வல்லவனுக்கு வல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான ஒரு பாடல் மீசிலிருக்க கேட்டிருந்தோம். ஒவ்வொரு வரிகளும் அழகான வரிகள், அற்புதமான வரிகள். பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் இருந்தது அந்த அழகான வரிகள். ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன் என்றும், இந்த மானிட காதலெல்லாம் ஒரு மரணத்தில் மாறிவிடும், இந்த மானிட காதலெல்லாம் ஒரு மரணத்தில் மாறிவிடும், அந்த மலர்களின் வாசமெல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவிடும், அந்த மலர்களின் வாசமெல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவிடும், நம் காதலின் தீபம் மட்டும் எந்த நாளிலும் கூட வரும் என்று அழகான ஒரு வரிகள். மற்றும், இந்த காற்றினில் நான் கலந்தேன் உன் கண்களை தழுவுகின்றேன், இந்த ஆற்றினில் ஓடுகின்றேன் உன் ஆடையில் ஆடுகின்றேன், நான் போகின்ற பாதையெல்லாம் உன் பூமுகம் காணுகின்றேன் என்று கவிஞர் கற்பனையை கொட்டி தீர்த்திருக்கிறார் இந்த பாடலில். என்னவென்று பாராட்டுவது என்றே தெரியவில்லை. அருமையான வரிகள். இந்த பாடலை கேட்டு நேர் சொந்தம் ஒன்று பாராட்ட காத்து கொண்டிருக்கிறது. ஐயா வணக்கம். ஐயா வாருங்கள்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார்.
0: வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி.
1: ஆயிரம் தலைப்பில் சகோதரி காயத்ரி அவர்கள் கோவையை சேர்ந்தவர், பாடல்களை கேட்டிருக்கிறார். மிகவும் சந்தோஷம். அது குறிப்பாக ஓராயிரம், அது ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே ஆரம்பமானது மனித இனம். அதெல்லாம் அந்த காலத்தில் விவித் பாரதியின் வர்த்தக ஒளிபரப்பு, இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த அவனும் தமிழ்ச்சேவை இரண்டு ஆகிய வானொலிகளில் நாம் சிறுவயதில், அதாவது எவக்கு 13 வயது இருந்தபோது அந்த பாடல்களை கேட்ட ஒரு ஞாபகம். அதை அப்படியே கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் சகோதரி. வாழ்த்துக்கள். இது குறிப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். சௌந்தரராஜன், கோவை சௌந்தரராஜன், தாராபுரம் சௌந்தரராஜன், இந்த மூன்று பாடகர்களை நான் கேட்டது உண்டு பாடி. இது அடுத்தபடியாக திருவண்ணாமலை சௌந்தரராஜன் என்ற ஒரு பாடகரை போல் நீங்கள் இந்த மானிடற்காதல் எல்லாம் அந்த வாசகத்தை நீங்கள் பாடினீர்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது
0: ஐயா.
1: தொடர்ந்து
0: அதாவது இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவை ஐயா. ஐயா இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவை ஐயா இது.
1: இல்ல நல்லாவே பாடுனீங்க சார். உண்மையாவே நான் ரசிச்சு கேட்டேன். நல்லா பாடிருந்தீங்க. நீங்கள் பயிற்சி எடுத்திருந்தால் உங்களுக்கு எதிர்காலம் ஒரு பாடகராகும் வாய்ப்பு அமைந்திருக்கும்.
0: நன்றி.
1: உங்களை பரவாயில்லை, ஒலிபரப்பு துறையில் உங்களை கடவுள் பயன்படுத்தியிருக்கிறார். எங்களை மகிழ்விப்பதற்காக உங்களை ஆண்டவன் கொண்டு வந்திருக்கிறார்.
0: நன்றி. நன்றி.
1: உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். அத்தனை பாடல்களை தேர்வு செய்த சகோதரிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
0: நன்றி ஐயா. நன்றி. நெஞ்சார்ந்த நன்றி ஐயா. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா அவர்கள் ஒலித்த பாடல்களை எல்லாம் கேட்டு ரசித்து கொண்டு அழகான ஒரு பாராட்டு தெரிவித்துள்ளார். சரவணகுமார் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மேலும் ஒரு நேயர் சொந்தம், நானும் பாராட்ட வேண்டுமே இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் கேட்டு என்று இணைந்துள்ளது. வணக்கம் ஐயா வாருங்கள்.
2: தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இனிமைகள் பல சேர்த்து தங்களுடைய சொல் வளர்த்தால் சுந்தரமான பேச்சால் ஆற்றலின் உறைவிடமாய் அடக்கத்தின் குடியிருப்பாய் திகழ்ந்து இந்த மாலை வேளையில் மதிய இடைப்பட்ட வேளையில் இதய ராகத்தை இனிமையாக சிறப்பாக திறம்பட நெறிப்படுத்தி தொகுத்து வழங்கி எங்கள் இதயம் தொட வைத்த கீதநேசன் அவர்களுக்கும் அருமையான பாடல்களை அளித்தந்த சகோதரி காயத்ரி அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகளோடு. அதாவது காட்டுக்குள் தேனீக்களை கூட்டுக்குள் வைத்த ஒரு மகா, கூட்டுக்குள் வைத்தது பாட்டுக்குள் வைத்த ஒரு மகா கவிஞன் யாருன்னு கேட்டாங்கன்னா கண்ணதாசன். அதே போல இந்த வந்தீங்க, ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்கணும்னா அவங்க சிந்திக்க வேண்டும். சிந்தி, அதாவது இந்த ஆயிரம் அந்த முதல் பாடல்ல ஆயிரம் மலர்களை மலருங்கள் அந்த பாடல் தொடங்கும் போது அந்த இடையில அந்த மலேசிய வார்த்தையின் வாய்ஸ் வருது பாத்தீங்களா, பூமியில் மேகங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம்.
0: ஐயா ஐயா சிறப்பையா. ஒரு வரி சொல்லலாம் என்று நினைத்தேன், அதனால் அவருடைய வரிகளை சொல்லலாம் என்று நினைத்தேன். நீங்கள் பாடலை ரசித்தீர்கள் அல்லவா?
2: அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணதாசனுடைய நான் பள்ளி ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போதே கண்ணதாசன் பாடல்களிலே நான் கரைந்து
0: போனவன்.
2: ஆனா 20 முறை சூப்பர் ஸ்டாரோட இணைந்து புகைப்படம் எடுத்தவன்.
0: சிறப்பு சூப்பரா பேசுறீங்க. ஓரளவுக்கு இல்லையா, வேற லெவலுக்கு பேசுகிறீர்கள். இவ்வளவு நேரம் பாராட்டிய சொந்தத்தின் பெயரை சொல்லாமலே சென்றுவிடுவீர்கள் என்று பயந்து கொண்டிருக்கிறேன். சொல்லிடுவீங்களா ஐயா? கேட்கட்டும் யார் என்று. ஐயா, நீங்கள் நீங்கள் உங்கள் பெயர் அதை சொல்லுங்கள் ஐயா முதலில், அதுதானே எனக்கு தேவை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் நேரலையில் பங்கு கொண்டு நானும் பாராட்ட வேண்டுமே ஆவல் கொண்டு அழகாக பாராட்டி சென்றார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இதய பெருமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு தேன்மொழி முருகன் அவர்கள், 100 முறை பிறந்தாலும் 100 முறை இறந்தாலும் 1000 பார்வையில் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் தேர்வு செய்த சகோதரிக்கு நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். உங்களுக்கும் நன்றி. இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் அனைத்து பாடல்களும் அருமையான அற்புதமான பாடல்கள். வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி ஐயா. மற்றும் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள், உலகத்திற்கு உங்களை அறிவால் அடையாளம் காட்டுங்கள், வெற்றியான சம்பவங்களை ஒதுக்கிவிடுங்கள், வெற்றிக்கு வழி கண்டிப்பாக பிறக்கும், புத்தம் புது சிந்தனைகள் உங்களுக்குள் பிறக்கும் கிடைக்கும். நன்றி தெரிவித்துள்ளார் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள். நன்றி. கரூர் ரகுபதி ஐயா அவர்கள், 1000 பார்வையிலே ஒரு பார்வையை கொண்டு வந்துள்ளார். ஐயா எங்கே ஐயா, நம் கண்களை காணவில்லை. அந்த ஒற்றை ரோசாவின் ஒரு கண் என் தனிப்பக்கத்திற்கு அனுப்புங்கள் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள், மிக்க மகிழ்ச்சி, சிறப்பான பாடல், அருமை என்றும் கரூர் ரகுபதி ஐயா அவர்கள். இரண்டு மாலைகளை கொண்டு வந்துள்ளார் வழங்குவதற்கு. எங்கள் பக்கத்தில் ஏதோ திடீர் என்று ஒரு தொடர் வண்டி சத்தம் கேட்கிறது என்று பார்த்தேன். அது பேருந்தா என்று நினைக்கிறேன். கோவை காயத்ரி அவர்கள், யாரென்றே தெரியாத ஒருவர் அழும்போது நம்மையும் அறியாமல் நம் கண்களும் கலங்கி நிற்குமேயானால் அதுவே உண்மையான மனிதநேயம். ஆகா, மனிதநேயத்துக்கு ஒரு மகத்தான தத்துவத்தை தந்துள்ளார்கள். யாரென்றே அறியாத ஒருவர் அழும்போது நம்மையும் அறியாமல் நம் கண்களும் கலங்கி நிற்குமேயானால் அதுவே உண்மையான மனிதநேயம் என்று கோவை சரணவட்டி காயத்ரி அவர்கள் அருமையான பதிவு பதிவிட்டுள்ளார்கள். சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், பாடலில் வரும் ஒவ்வொரு வரிகளும் மனதை உருகச் செய்யும் வரிகள், சிறப்பான பாடல், அருமை என்று பாராட்டினார். கரூர் ரகுபதி ஐயா அவர்கள், கண்களில் ஏனோ நீர் ததும்புகிறது, இது ஆனந்த கண்ணீரா ஐயா? ஆனந்தா, என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், அதில் என்றுமே ஆனந்த கண்ணீர் தான் வர வேண்டும் என்று யாரேனும் சொல்லிவிட்டார்களா ஐயா? இருக்கும் இருக்கும், யாரேனும் சொல்லி கொடுத்திருப்பார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், இரணியல் ஜெகதீசன் சகோதரருக்கு அருமையான கவிதைகளுக்கும் நன்றி நன்றி தெரிவித்துள்ள நெஞ்சார்ந்த நன்றிகள். ராமபுரம் அனுஷியா அவர்கள், ஆஹா ஆஹா என்ன ஒரு அழகான அருமையான பாடல், டிஎம் சவுந்தரராஜன் இந்த பாடல் தொலைக்காட்சியில் ஒலித்தாலோ அல்லது வானொலியில் ஒலித்தாலோ மெய்மறந்து கேட்பேன், அப்படிப்பட்ட ஒரு அழகான வரிகள், எனக்கு மிகவும் பிடித்த பாடல், வாவ் சூப்பர் அருமையான பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்த பாடல் வல்லவனுக்கு வல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தென்றது, அழகாக அனைவரும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக அவளுக்கென்று ஒரு மனம், ஆயிரம் நினைவு ஆயிரம் கனவு என்று அழகான ஒரு பாடல் இதோ

ஆயிரம் நினைவு, ஆயிரம் கனவு. ஆஹா, ஓஹோ, அம்மம்மா, என்ன அருமையான பாடல் வரிகள் அம்மா. பகிரின் பக்கத்தில் இணைந்து கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் ஜெகதீசன் அண்ணா கவிதைக்கு மிகவும் நன்றிகள் தெரிவித்துள்ளார். நன்றி, நன்றி, நன்றி. தென்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் எஸ்பிபி பாடிச்சென்றது என்றும், இரண்யல் ஜெகதீஷ் ஐயா அவர்களின் பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் அடடா அடடா இனிமையான பாடல், எனக்கு பிடித்த பாடல், சபரியில் 3:20 இணைந்தேன், அற்புதமான பாடல்கள் என்று. அடடா அடடா என்று 3:20 என்றால் 2 பாடல்களை 3 பாடல்களை தவறிவிட்டோம் என்று வருத்தப்படுகிறார்களா, இல்லை அதிலிருந்து கேட்கிறோமோ என்று சந்தோஷப்படுகிறார்களா என்று தெரியவில்லை. பரவாயில்லை, 2 பாடல்கள் தான் சென்று இருக்கும் என்று நினைக்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இதமான பாடல், அருமை என்றும் பாராட்டினார்கள். கோவை பத்மா நரசிம்மன் அவர்கள் சூப்பர், சூப்பரான பாடல், எனக்கு பிடித்த பாடல், நன்றி சகோதரி, வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தியுள்ளார்கள். ராமபுரம் மனுஷியா அவர்கள் அவளுக்கென்று ஒரு மனம், இந்த படத்தில் மேஜர் சுந்தரராஜ் சிறப்பு தோற்றத்தில் ஜட்ஜாக நடித்திருப்பார். இவருடன் ஜெமினி கணேசன், முத்துராமன், காஞ்சனா, பாரதி இவர்கள் நடிப்பில் அருமையான படம். படம் பார்த்தவர்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படம் இது. ஜானகி அம்மா பாடிய பாடல் உன்னிடத்தில் எண்ணெய் குளித்தேன் பாடல் சூப்பர். ஐயையோ, என்ன என்று தெரியல, அந்த படத்தில் வரும் என்று நினைக்கிறேன். உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் என்று அருமையான ஒரு பாடல் அதுவும் என்று நினைக்கிறேன். பாடல்களை கேட்டு வாழ்த்திய அத்துறை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் தேர்வில் நீதிக்கு தலைவணங்கு என்ற திரைப்படத்திலிருந்து கனவுகளே, ஆயிரம் கனவுகளே என்ற ஒரு அழகான பாடல்

கனவுகளே ஆயிரம் கனவுகளே, நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்திலிருந்து அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். மேற்சொந்தங்களே, பயிரின் பக்கத்தில் இணைந்து தேன்மொழி முருகன் அவர்கள், நான் தான் இரண்டு மூன்று பாடல் மிஸ் பண்ணிவிட்டேன், என என்ன பாடல் என்று சொல்லுங்கள் சகோதரி என்று கேட்டுள்ளார்கள். அவர்களுக்கு கேட்டால் அவர்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, நான் சொல்கிறேன். முதலில் ஒரு பக்தி பாடல் வளம் வந்தது, ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைப்பு எங்கள் தேவி முகம் என்றும், அடுத்த பாடலாக நிறம் மாறாத பூக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்று, நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்றும், அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்திலிருந்து ஆயிரம் தாமரை மொட்டுக்களே என்றும், மீண்டும் கொக்கிலா கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஹே ஹே என்று ஆரம்பித்தது ஓர் ஆயிரம் என்று அந்த பாடல்தான். அதற்கு பிறகு நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் ஒழித்த பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டினார். நன்றி ஐயா. தென்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல், இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றி, மிக்க மகிழ்ச்சியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்று சபரி உணவி வழங்கும் இதயராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு சரவணப்பட்டி கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் விருப்பத்தில் தான் பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்கிறது. அவர்கள் விருப்பத்தில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலின் தேர்வாக கை கொடுத்த தெய்வம் என்ற திரைப்படத்திலிருந்து ஆயிரத்தில் ஒரு தீயம்மானி, உலகம் அறிந்திராத குமரியம்மானி என்று நினைக்கிறேன். யார் காயத்ரிக்கா ஒன்றும் தெரியாது, அனைத்தும் தெரியும். கை கொடுத்த தெய்வம், அந்த தெய்வம் காயத்ரிக்கும் கை கொடுக்கட்டும் என்று குறிக்கொண்டு இதோ பாடல் வருகிறது.

கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து அந்த அழகான அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். ஆயிரத்தில் ஒருத்தி மணி என்று ஒளிச்சென்றது. குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், நான் கேட்டதற்கு விளக்கம் சொன்னதற்கு மிகவும் நன்றி ஐயா. மூன்று பாடல்கள் அருமையான பாடல். ஆயிரம் நிலவே வா, வருமா வராதா, வந்துவிட்டதா சென்று விட்டதே, இன்னும் இருக்கிறது பாடல் கேளுங்கள். கோவை காயத்ரி அவர்கள் வந்து சென்று விட்டதாக்கா நான்காவது பாடலாக வந்தது. அப்பொழுது இரண்டு மூன்று பாடல்கள் கேட்கவில்லை என்று சொன்னீர்களே, அதை கூட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். இரண்டு மூன்று பாடல்களை கூட்டி ஐந்து பாடல்கள் கேட்கவில்லை நீங்கள்.

மன்னிக்கவும் நேயர் சொந்தங்களே, ஒரு அவசர வேலையின் காரணமாக ஒரு 4 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டேன். மன்னிக்கவும் நேயர் சொந்தங்களே.

சென்னை அம்பத்தூர். அகிலாஷ் ஸ்ரீதர் அவர்கள், ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா, அருமையான பாடல் பதிவு என்று பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, ஒரு வரிகளும் ஒவ்வொரு வரிகளும் அருமை கவிதையை என்று பாராட்டினார்கள். நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலாஷ் ஸ்ரீதர் அவர்கள். ஆயிரம் தொகுப்பை தேர்வு செய்து வழங்கிய சகோதரி காயத்ரி, ஆயிரம் பூக்களில் வித்து நீ, அன்பின் ஆதாரம், பண்பின் புகலிடம், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக கோவை காயத்ரி அவர்களின் விருப்பத்தில் வாழ்க்கை படகு என்ற திரைப்படத்திலிருந்து ஆயிரம் பெண்மை மலரட்டுமே.

0: வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து ஆயிரம் பெண்மை மலரட்டுமே என்று அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. நேர் சொந்தங்களே, இன்று இதே ராகம் நிகழ்ச்சியில் கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் விருப்பத்திற்காக பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அருமையான பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு சொந்தங்களே. குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல், சிறப்பான பாடல், அருமை, கேட்கவே ஆனந்தமாக இருக்குது, மகிழ்வும் அன்பும் நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். ராமபுரம் அனுஷா அவர்கள் பாடல் சூப்பர், மிகவும் அருமை என்று பாராட்டினார்கள். பாராட்டிய நெஞ்சங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இதே ராகம் நிகழ்ச்சிக்கு நிறைவாக வந்துவிட்டோம். நேர் சொந்தங்களே, நிறைவடைவதற்கு முன் இன்று பாடல்களை தொகுத்து அனுப்பிய சொந்தத்துடன் ஒரு உரையாடல். வணக்கம், வாருங்கள்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் வணக்கம்.
1: கோவையிலிருந்து காயத்ரி பேசுறேன்.
0: மகிழ்ச்சி, நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேண்ணா, நல்லா இருக்கேன். நாலு ஐந்து நாட்களுக்கு அப்புறம் இதே ராகம் நிகழ்ச்சியில என்னுடைய பாடல்கள் வளம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: இது பாராட்டுவதா குத்தி காட்டுவதா என்று தெரியவில்லை.
1: ரெண்டும் தான்.
0: ஐயோ, வேலையின் காரணமாக வெளியே சென்று விட்டேன், வேற ஒன்றும் இல்லை.
1: ரொம்ப நல்லா இருந்தது நிகழ்ச்சி. நீங்க பேசினாலே கலகலன்னு ஆயிடுது.
0: இந்த கலகாப்பாடு, பழமொழி சொல்லுவார்கள், கலகாப்பாடையில் கை விட்டால் எப்படி இருக்குமோ அப்படி, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
1: என்னது
0: கலகாப்பானையில் கைவிட்டால் என்று எங்கள் ஊரில் பழமொழி ஒன்று சொல்லுவார்கள். கலகல கலகல காஞ்சி போன கலக அது பானையில் கைவிட்டு ஒரு அலசு அலசினால் ஒன்று மழை நின்று ஓய்ந்தது போல் இருப்பது என்று சொல்வார்கள். மழை பெய்தார் போல்
1: பாடல்களுக்கு நடுவே நடுவே அது சாரல் மாதிரி வந்து வந்து
0: போடுவோம். மகிழ்ச்சி.
1: எல்லாரும் வந்து பாராட்டு தெரிவித்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இங்கே மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சி என்னமும் வளம் வரணும்னு நான் சரவணகுமாரண்ணா, அப்புறம் ஜெகதீசன் அவர்கள் கவிதை ரொம்ப அழகா சொன்னாங்க. ராஜேஷ் சகோதரர் எல்லாரும் பாராட்டு தெரிவிச்சாங்க. மற்றும் நிகழ்ச்சியில தேன்மொழி முருகன் சகோதரி, அப்புறம் அகிலா சகோதரி, பத்மா சகோதரி, இப்ப எல்லாரும் இணைந்து ராஜேஷ் சேரன் மாநகர் ராஜேஷ் சகோதரன், அப்புறம் புவனேஸ்வரி, ராஜேஸ்வரி, மனோகர் அண்ணா, இப்படி எல்லாரும் கேட்டு பாராட்டிய அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சி நடக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன்.
0: நிச்சயமாக. நன்றி, நன்றி, உங்களுக்கு நன்றி. அழகான பாடல்கள். இந்த ஆயிரம் என்று சொன்னவுடன் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இந்த ஆயிரத்திற்காக ஒரு சண்டையும் வந்துவிட்டது. ஒரு அதற்கு முன்பு ஒரு ஆயிரத்திற்கு வந்து என்னால் கொடுக்க முடியவில்லையே, ஒன்று வருத்தம் வந்தது. அதாவது ஒரு புதிர் ஒன்று போட்டோம், அந்த கேள்விக்கான விடையை ராஜேஷ் ஐயா அவர்கள் சரியாக தந்து விட்டார்கள். இந்த பதிலை கண்டுபிடித்து தருவோருக்கு 1000 பொற்காசுகள் தரப்படும் என்று சொன்னேன். ஆமாம், இதை குத்தி காட்டுவது

0: போல் இருந்தது எனக்கு. என்னடா இவன் 1000 பொற்காசுகள் சொன்னானே தரவில்லையே என்று
1: நானே மறந்து போயிட்டேன். நீங்க இப்ப ஞாபகப்படுத்தி
0: கொடுக்கவில்லையா? சரி, கொடுத்து விடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்போ எத்தனை 1000 கொடுத்தேன் என்று சொல்லுங்கள் பார்ப்போம்.
1: 1000 கொடுத்தீர்களா?
0: எத்தனை 1000 கொடுத்தேன் தெரியுமா?
1: இந்த 1000 எல்லாம் நான் கொடுத்தது.
0: நீங்க கொடுத்ததை திருப்பி கொடுத்தேன், அவ்வளவுதான். 2
1: இதோ
0: வருகிறது. நிச்சயமாக வரும், காத்து கொண்டிருங்கள். இதோ நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக ஆரம்பத்தில் ஒரு பக்தி பாடல், 1000 இதழ் கொண்ட தாமரை பூ என்று ஆரம்பித்தோம். அதே பாணியில் நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒரு பக்தி பாடலுடன் நிறைவு செய்வோம். நன்றி. கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் நிகழ்ச்சியை பாராட்டி நேரலையில் கலந்து கொண்டமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக

அழகாக ஒலிச்சென்றது. அழகான ஒரு பாடல், ஒரு அம்மன் பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் கலக்காய்க்கு ஒரு விளக்கம் தந்துள்ளார்கள். படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள், கலக்காய் என்றால் அவர் ஊரில் எங்கள் ஊரில் வேர்க்கடலை. அதுதான் ஐயா, சரிதான், வேர்க்கடலை தான் சொல்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள், வேர்க்கடலை தான் இப்படி சொல்கிறாரா என்று சிரித்து கொண்டிருக்கிறார், அதுவே தான். கோவை காயத்ரி அவர்கள், கலக்காய் வேறு வேர்க்கடலை வேறு, இல்லை இல்லை இரண்டும் ஒன்றுதான். இதன் விரிவாக்கம், கடலைக்காய் வேர்க்கடலை இரண்டும் ஒன்றுதான் ஐயா. இங்கே ஊரில் கிராமப்புறங்களில் இப்படி தான் கூறுவோம், இரண்டும் ஒன்று தான். தேன்மொழி முருகன் அவர்கள், மாயி மகமாயி மணி மந்திரசேகரியே, சிறப்பான அம்மன் பாடல், பாடலை தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி தேன்மொழி முருகன் அவர்கள், சிறப்பு மகிழ்ச்சி என்றும். படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள், பாரம்பரிய சில வார்த்தைகள் ஒரு சில கிராமத்தில் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது. வார்த்தைகள் ஒன்றுதான், ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் நாம் புரிந்து கொள்வதுதான் அர்த்தங்கள் ஒரு சிலருக்கு மாறுகிறது. நிச்சயமாக ஐயா, நிறைய இருக்கிறது ஐயா வார்த்தைகள், எங்கள் பகுதியில் வேறு, தென் மாவட்டங்களில் வேறு பாஷையாக இருக்கிறது. புரியவே இல்லை என்று எங்கள் வீட்டம்மா அடிக்கடி சொல்லுவார்கள், நீங்கள் பேசுவது புரியவில்லை புரியவில்லை என்று. அதுதான், அந்த பக்கத்தில் அப்படி, இந்த பக்கத்தில் இப்படி. தேன்மொழி முருகன் அவர்கள், மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும். பிரியா வீரமணி ஐயா அவர்கள், எங்கள் ஊரிலும் கலக்காய் என்று தான் சொல்கிறார்கள் ஐயா. நிச்சயமாக ஐயா, நம் பக்கத்தில் இப்படித்தான் ஐயா. ராமபுரம் மனுஷியா அவர்கள், வேப்பிலையை கண்முன் கொண்டு வந்து வணக்கத்துடன் மிக்க நன்றி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி. இதுவரை சபரி ஒனொலி வழங்கிய இதய ராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த அத்துறை நேயர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும். கீதநேசன் நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவிபுரிந்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நெஞ்சார்ந்த நன்றிகளுடன். இன்று மாலை 7 மணி அளவில் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா, நேர் சொந்தங்களே பாடி மகிழுங்கள். பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி இன்று இரவு 7 மணி அளவில் வலம் வர இருக்கிறது. சொந்தங்கள் தயாராக பாடல்களை எடுத்து வைத்து இப்பொழுதே பயிற்சி செய்யுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு 7 மணி அளவில் மற்றும் 9 மணி அளவில் அன்பு மற்றும் மனிதன் என்ற பதத்தில் பாடல்கள், இரவின் மடியில் ஈரவிழிகள், இரவின் மடியில் ஈரவிழிகள் என்ற நிகழ்ச்சிக்கு அன்பு மற்றும் மனிதன் என்ற தலைப்பில் பாடல்கள் பதிவிட வேண்டும் நேர் சொந்தங்களே. 9 மணி அளவில் பதிவிடுங்கள். முதலில் வருபவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று பிரியா வீரமணி ஐயா அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அவர் கூறியவுடன் பதிவிட்டு விடுங்கள். அவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அத்துடன் நின்றுவிடும். அதனால் இப்பொழுதே தயாராக இருங்கள். அன்பு மற்றும் மனிதன் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். உங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி நன்றி நன்றி.

0: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
1: அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அன்பு மனிதன் இந்த தலைப்பில் தான் நான் கொடுத்துருந்தேன். ஆனால் அன்புன்ற வார்த்தைகள் அதிகமாக உள்ள பாடலை பதிவிட்டிருக்காங்க. மனிதன் என்கிற வார்த்தை ஒரு சில பாடல்கள், நிறைய பாடல்கள் இருக்கிறது, தேர்வு செய்து பதிவிட்டிருக்கலாம். அற்புதமான பாடல்களை பதிவிட்டு காத்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, பண்பலையில் கேட்க இருக்கும் அனைத்து அன்பான உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, இன்றைய நாள் மனிதநேய தினம். அதனால் ஒரு மனிதன், அதாவது சுயநலத்தோடு நாம் மட்டும் வாழக்கூடாது, பிறருக்கும் நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும், அதுதான் மனிதநேயம் என்பது. ஒருவர் கஷ்டப்படும் போது அவருக்கு ஒரு சிறிய உதவி, பெரிய உதவி இல்லை என்றாலும் சிறிய உதவி, இப்போ ஒரு கல்யாணம் வச்சுருக்கும் ஒரு 5000 ரூபா கொடுப்பானாலும் உங்களால் முடிஞ்சது ஒரு 2000 கொடுங்க, தப்பு கிடையாது. 10000 கேட்டாங்களா 5000 ரூபா கொடுங்க, 50000 கேட்டாங்களா 10000 தான் இருக்குதுன்னு கொடுங்க, தப்பே கிடையாது. அதனால் வந்து மனித நேயம், அந்த இடத்துல அவங்க வந்து உங்களை அந்த நேரத்தில் ஒரு உதவி செய்தால், அவர்கள் உங்கள் மீது எவ்வளவு அன்பு பாசம், அவர் தான் தெய்வம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் கூட பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது நம்மளை வந்து மேலிடத்தில் தூக்கி வச்சு பேசுகிறாங்க, அது உண்மையான வார்த்தை. ஆனால் நன்றி மறக்கவே கூடாது. உதவி செய்தவர்களை நன்றி மறந்துவிட்டால் அது மனித நேயம் கிடையாது. ஆனால் ஒரு சிலர் கண்டிப்பாக மறந்து விடுகிறார்கள். சமுதாயத்தில் பலவிதமான குணங்கள், பலவிதமான முகங்கள், உலகத்தில் ஒரே மாதிரி முகம் இல்லை, ஆனால் 9 பேருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க, தவறு. ஒரே மாதிரி இருக்கவே முடியாது, கொஞ்ச நாள் மாற்றம் இருக்கும். அதாவது ஒப்பிட்டு பார்க்கலாம், ஓரளவுக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ஆனால் ஒரு மாதிரி ஒரே மாதிரி இருக்க முடியாது. பல கோடி மக்கள் நாட்டில் உலகத்தில், ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள், குண அதாவது முகபாவனை மாற்றி தான் கடவுள் படைச்சிருக்காரு. அந்த வகையில் நம் எண்ணங்கள் செயல்பாடுகள் கரெக்டாக இருந்தால் அதுவே நமக்கு மனிதநேயத்தை தூண்டுதலாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. மனிதநேயத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுகிறதோ அவ்வளோ நேரம் பேசலாம், அதிகமாக பேசலாம். அதனால் வந்து அதிகமாக பேச முடியாது, நேர்களின் பாடல் இருக்கிறது, அதனால் ஒன்றன் பின் ஒன்றாக பாடல்கள் ஒலிபரப்பாகும். தாய் தந்தையை அநாத இல்லத்தில் விடுவது, அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யாமல் இருப்பது, இதெல்லாம் வந்து மனித நேயமே கிடையாது. என்னுடைய கருத்து ஒரு

சிலதை எனக்கு தெரிந்ததை நான் சொன்னேன். சிலருக்கு பிடித்திருக்கலாம், பிடித்திருக்காது. ஏன்னா ஒரு சில நேயர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பதிவுகளை படித்து விட்டு பாடல் ஒளிபரப்பினால் போதும், சீக்கிரமாக நிகழ்ச்சி முடிந்துவிடும் என்று சொல்கிறார்கள். அது என்னுடைய கேள்வி அல்ல. அதாவது எனக்கு சபரி இணையதள வானொலி வாய்ப்பு கொடுத்து பேச சொல்லியிருக்கு. இருந்தாலும் ஒரு வானொலியில் பயணித்து இன்னொரு வானொலிக்கு நான் வந்திருக்கிறேன். என்னுடைய வார்த்தைகள் ஒரு சிலது பிடித்திருக்கலாம். நான் பேசும் வார்த்தைகள் மக்கள்கிட்ட சென்று சேர்ந்த பிறகுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அதே நேரத்தில் எனக்கு வந்து அந்த பேச்சாற்றல்ன்றது மென்மேலும் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்குள்ளே அது. அதனால் வந்து அதை நான் மாற்றிக்க விரும்பவில்லை. இருந்தாலும் ஒரு சில வார்த்தை பேசிட்டு நான் பாடல் கொடுப்பேன். நன்றிகள். அதாவது இன்றைய நிகழ்ச்சியில் அற்புதமான பாடல்களை பதிவிட்டு காத்திருக்கிறீங்க. சபரி இணையதள வானொலி வழங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. அனைவருக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இந்த மனித நேயம் நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லி, நிகழ்ச்சியில் எனது விருப்பமாக ஒரு முதல் பாடல் ஒளிபரப்பு செய்துவிட்டு அடுத்த பாடலை நேயர் விரும்பிய சொந்த முதல் நேயர் இணைந்திருந்தால் அந்த பெயரை கண்டிப்பாக சொல்லி அந்த பாடலை ஒளிபரப்பு செய்வேன். இணையாத நேயர்கள் நிகழ்ச்சியில் இணையவே இல்லை அப்படின்றால் அந்த பாடல் ஒளிபரப்பாகும், ஆனால் அந்த பெயரை நான் சொல்ல மாட்டேன். பாடல் மட்டும் ஒளிபரப்பாகும். என் மீது கோபம் வேண்டாம். ஏன்னா ஒரு அன்பா, ஒரு நிகழ்ச்சிக்கு பாசமாக எல்லாருடைய நேர்கள் பாடலை கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆவலில் நீங்கள் வந்து பாடல் பதிவிட்டு காத்திருக்கிறீங்க. அந்த பாடலை, உங்கள் விருப்ப பாடலை, நீங்கள் பதிவிட்ட பாடலை கேட்டு ஒரு பதிவு கொடுத்தாலே போதும், அது அறிவிப்பாளருக்கு கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு மன சந்தோஷம். அதனால தான் இந்த மாதிரி நான் சொல்கிறேன். இது நான் சொல்லும் கருத்து உங்களுக்கு நல்லதாக இருக்கிறதா இல்லையா என்பது உங்கள் மனசாட்சி சொல்லும். அதனால் நீங்கள் இணைந்திருந்து எல்லா பாடலையும் கேளுங்கள். எல்லாருக்கும் எல்லா பாடலும் எவ்வளோ நேரமானாலும் உங்கள் விருப்ப பாடல் கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். அந்த வகையில் என்னுடைய விருப்பத்தில் ஒரு மனித நேயம் என்பது எப்படி என்று உணர்த்தும் ஒரு அழகான தத்துவ பாடல், வாழ்க்கைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படக்கூடிய வரிகள் அது. அழகாக எழுதியிருப்பார் கவிஞர். அழகு நிலா படத்தில் இருந்து அந்த பாடலை தேர்வு செய்திருக்கிறேன். சீர்காழி கோவிந்தராஜன் வந்து சூப்பராக பாடியிருப்பார். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் என்ற பாடல் வரியில் வந்து நான் எடுத்திருக்கிறேன். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லையே. என்ன ஒரு அழகாக எழுதியிருக்காரு அந்த கற்பனை, அந்த வரிகள், அந்த இனிய குரலில் வந்து இசை, அழகான இசையில் எவ்வளோ ஒரு சூப்பராக எழுதியிருக்காங்க பாரு. அதில் ஒரு வரி ஒன்று வரும், எருதுகள் போல வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகிறான். என்னது, எருதுகளை போல வண்டிகளை இழுத்து கொண்டு போகிறான்ற வரியை ஒரு அழகாக, அந்த வார்த்தையை வந்து எவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காரு கவிஞர். அந்த வகையில் இன்று எனது விருப்பத்தில் அந்த பாடல் ஒலிக்கிறது. அனைவரும் கேட்டு ரசிக்கலாம். இப்போது நேரம் 10:10:28 அந்த பாடல் ஒலிக்கிறது. நீங்கள் அந்த பாடலை கேட்டு ரசித்து என்ன உங்கள் மனதில் எண்ணங்களை பதிவாக பதிவிடலாம். இதோ அந்த பாடல்.

இசையும் அழகாய் பாடுகின்றான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகின்றான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். வனத்தில் வாழும் பறவைகள் போல்

சக்கரம் போலே சுழலுகின்றான். ஈரமண்ணால் பல உருவை இறைவனை போலே படைக்கின்றான். நேரும் வளைவு நெளிவுகளை நீக்கி ஒழுங்கு படுத்துகின்றான். நேரும் வளைவு நெளிவுகளை நீக்கி ஒழுங்கு படு

கொல்லும் பாம்பின் கொடும் விஷத்தை சொல்லி கொடுக்க தெரிந்து கொண்டான். புள்ள நரி போல் தந்திரத்தால் குடியை கெடுக்க புரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை

ஒலித்த அந்த அழகான பாடல் அழகு நிலா திரைப்படத்திலிருந்தான் எனது விருப்பமாக முதல் பாடல் ஒலித்தது. அந்த பாடலில் வரும் ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு மனிதனையும் மாற்றக்கூடிய வரிகளாக அமைந்திருந்தது. சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அற்புதமாக பாடியிருந்தார். மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டால் அந்த பாடல் வரியில் வாழும் வரை புரிந்து கொண்டான், இருந்தபோதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இந்த பாடல் வரி வந்து எவ்வளோ ஒரு அழகான வரி, என்ன ஒரு சிறப்பான இது. தனிமையில் போயிட்டு ஒரு மரத்தடியில் தனியாக உட்காந்து இந்த பாடலம் ஒரு முறை கேளுங்க, சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாறும். எனது விருப்பத்தில் ஒலித்தது அனைவரும் கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள் தேன்மொழி சகோதரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. செய்யார் சந்திரசேகர் அவர்கள் இனிய இரவு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். செய்யார் சந்திரசேகர்னு பதிவு கொடுத்துருக்காங்க, நன்றிகள். வாங்க, மதுரை அழகர் அவர்கள் பதிவு, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் ஐயான்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள் ஐயா. சென்னை சிங்கர் சிவராமன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சி நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, நன்றி. மோகனரங்கன் ஐயா நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, நன்றி. நானும் இணைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்கார் சிங்கர் சிவராமன் ஐயா, நன்றிகள். தீபா குமார் நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நன்றி. உண்மைதான் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நான் பதிவிட்டதுக்கு மிக்க நன்றிகள். அடுத்து மதுரை அழகர் அவர்கள் பதிவு, அந்த இசைத்தட்டை, அந்த காலத்து பொக்கிச இசைத்தட்டை கொடுத்துருக்காரு, அவர் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய வச்சுருக்காருன்னு கேள்விப்பட்டேன், நன்றிகள். மதுரை அழகர் அவர்கள் பதிவு பாடலுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. 1962 வந்த படம் கவிஞர் மருதகாசி அவர்களின் பாடல், அருமை அழகு அழகான இசை, கேவி மகாதேவன் முதல் பாடலே அருமை, அழகான தத்துவ பாடல், நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி ஐயா. தேன்மொழி சகோதரி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் குரலில் தத்துவ பாடல் அருமை, சிறப்பான பாடல் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. முதல் பாடலுக்கு சொந்தக்காரர் இணையவில்லை, அதனால் அவர் பெயரை சொல்ல விரும்பவில்லை. தயவுசெய்து சொன்ன வார்த்தையை நான் கரெக்டாக இருப்பேன், அதனால் வந்து நான் சொல்லவில்லை என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம். முதல் பாடலுக்கு சொந்தக்கார் இணைந்திருந்தால், பாடல் ஒலிக்கும் போது இணைந்திருந்தால், பதிவு கொடுத்தால் கண்டிப்பாக அந்த பாடலின் விரிவாக்கத்தையும் உங்களுடைய பெயரையும் கண்டிப்பாக நிகழ்ச்சியில் சொல்ல காத்திருக்கிறேன். அதோ அந்த பாடல் வருகிறது. அந்த பாடலுக்கு சொந்தக்காரர் யார் என்று நேர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் அந்த பாடல் யார் என்று சொல்ல முடியாது. இதோ அந்த பாடல்.

ஒலித்த பாடல் முதல் பாடல் ஒரு அற்புதமான பாடல். வாணிஜரம் அவர்களும் இணைந்து பாடிய அன்பான உறவு. சரி, அப்புறம் பார்க்கலாம். ஒலித்த பாடல் முதல் பாடலே மிக மிக சிறப்பான பாடல். அன்பு மேகமே என்ற பாடல் வரியில் கேட்டிருந்த சகோதரி வந்து கரெக்டாக சொன்ன வார்த்தையை கரெக்டாக வந்து காப்பாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை சோதனை பண்ணி பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நிகழ்ச்சி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம பதிவு கொடுக்கக்கூடாது. அந்த பாடலுக்கான பாடல் வருதா இல்லையா, இல்லை பெயர் சொல்கிறாங்களா சொல்லலையா அப்படின்றத சோதனை செய்திருக்கிறாங்க. பரவாயில்ல சகோதரி, நான் வந்து சொன்னதை கரெக்டாக செய்வேன். நீங்கள் இணைஞ்சிட்டீங்க. நான் வந்து உங்கள் பெயர் சொல்லுவேன் கண்டிப்பாக. அந்த பாடல் யார் விரும்பி கேட்டீங்க என்ன எதுனா சொல்லுவேன். ஆனால் உங்கள் பாடல் மட்டும் ஒளிபரப்பாகும். அது யார் எந்த எந்த நேராக இருந்தாலும் சரி, இணையவில்லை என்றால் அந்த பாடல் யார் பதிவிட்டாங்கன்ற பெயர் நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா உறவுகள் வந்து பாடல் பதிவிட்டு நீங்கள் கேட்கணுன்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ள, அதை நான் ஒளிபரப்பு பண்ணுறேன். நீங்கள் கேட்டால் சந்தோஷப்படுவேன், அவ்வளோதான். நீங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னா அந்த டைம் வேஸ்ட்டு தானே. அந்த பாடலை யூடியூப்லேயே கேட்டு போவாங்க நேயர்கள். இருக்கிற நேயர்கள் வந்து யூடியூப்பில் கேட்பாங்க இல்லையா. உங்களுடைய சந்தோஷத்திற்காக மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியும் இந்த வானொலியும். அதனால் வானொலியில் கேட்பது ஒரு மகிழ்ச்சி. அந்த பெயரை சொல்லி அந்த பாடலை இந்த நேயர் விரும்பி கேட்டிருக்காங்கன்னு சொல்வதே ஒரு சிறப்பு தானே. அதற்காக தான் நான் சொல்கிறேன், பாடல் பதிவிட்டால் உங்கள் பாடல் மட்டும் நீங்கள் கேட்டு பதிவு கொடுத்தால் போதும். இப்போ 9வது பாட்டுன்னு வச்சிங்களேன், ஒரு பொதுவாக சொல்கிறேன். அந்த பாடல் 11:20 ஒளிபரப்பாகுதுன்னா, 10 நிகழ்ச்சி ஆரம்பமாகுதுன்னா, 10 நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு ஐடியா தெரியலனா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நல்லா கேளுங்க. 10:20 டைம் வச்சு அலாரம் செட் பண்ணிவிடுங்க, தூங்குங்க நிம்மதியாக. தூங்கிட்டு அந்த அலாரம் அடித்த உடனே எழுந்து கரெக்டாக பாருங்கள், அந்த பாட்டு கரெக்டாக ஒளிபரப்பாகும். நான் அப்படி ஒரு கருத்து சொல்கிறேன். ஓகே, ஒலித்த பாடல் அன்பு மேகமே தொடங்கும் பாடலை கேட்டிருந்தாங்க அன்பு சகோதரி. செல்வி சகோதரி தான் கேட்டிருந்தாங்க அந்த பாடலை. அந்த பாடல் வந்து எங்கம்மா சபதம் படத்திலிருந்து எஸ்பிபி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய ஒரு அழகான பாடல். விஜயபாஸ்கர் இசையில் வந்து சிறப்பான பாடல் ஒலித்து சென்றது. முதல் பாடலே ஒரு அருமையான பாடல். மிக்க நன்றிகள் செல்வி சகோதரிக்கு. அடுத்து பதிவுகளை பார்க்கலாம். பாடலை முதல் பாடலை விரும்பி கேட்ட அன்பு சகோதரி தான் இணைஞ்சி பதிவு கொடுத்துருக்காங்க. கேட்ட பாடலை வழங்கியதற்கு ரொம்ப நன்றி. கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நம் சபரி மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. முதல் பாடலை அருமை. சொல்லாதீங்கம்மா, நாமளே பேசிடுவோம் பேசிக்கிடுவோம்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் பதிவெல்லாம் போடாதீங்க, நம்மளுக்குள்ளே பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க தேன்மை. செல்வி சகோதரி சிரிப்பு தான் வருது. நன்றி சகோதரி. தேன்மொழி சகோதரி, அன்பு மேகமே இங்கு ஓடிவா, அருமையான பாடல். தேர்வு செய்த செல்வம் செல்வி அக்காவுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி காட்சி படம் எஸ்பிபி ஐயா அவர்கள், செல்வி சகோதரி, தேன்மொழி சகோதரிக்கு பாடலை கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி தேன்மொழி சகோதரி, அருமையான பாடல்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். சிங்கர் சிவராமன் ஐயா, நீங்கள் பேசும்போது உங்கள் குரல் கம்பீரமாக ஒலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. மிக்க நன்றிகள் சார். ஏன்னா ஒரு சில டைமில் நம்ம பேசுவதே வந்து ஒரு சிறப்பாகும். அதில் வரும் வார்த்தைகள் வந்து ஒரு தமிழ் உச்சரிப்போட ஒரு தெளிவான வார்த்தைகள் மக்களிடையே சென்று சேரும்போது ஒரு சில கருத்துக்கள் ஏற்றுக்குவாங்க. எல்லா வார்த்தையும் கரெக்டாக இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஒரு சில தவறுகள் நடக்கும்போது அந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை உருவாகும். இருந்தாலும் என்னுடைய கடமை ஒரு ஆர்ஜேனா என்ன பேச வேண்டும் என்ன சொல்ல வேண்டும், பாடல் மட்டும் ஒலிபரப்பு ஆனால் சாத்தியமாகாது. சில வாழ்க்கைக்கு சமுதாயத்தில் என்ன நடக்குதோ ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம ஷேர் பண்ணி அந்த ஒரு குடும்ப ஃபேமிலியாக நம்ம எல்லா கருத்துக்களையும் கொண்டு சென்றால் மட்டுமே அந்த வானொலிக்கு சிறப்பாகும். மற்ற மக்களும் கேட்டு ரசிப்பாங்க என்பது தான் என்னுடைய கருத்து. அதுக்கு தேன்மை சகோதரி சிரிக்கிறாங்க ஸ்டிக்கர் போட்டு. நான் பேசுவது சரியில்லை என்று நினைக்கிறேன், நன்றிகள். தேன்மொழி சகோதரி சிங்கர் சிவராமன் ஐயாவுக்கு, ஆமாம் நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஓ, அதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் சிரிப்பும் வருது. இது எப்படி சகோதரி?
பரவாயில்லை, நன்றி. அது நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் இறைவன் படைத்த குரல் அதுதான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. இப்போது எஸ் ஜானகி, பி சுசிலா, கே எஸ் சித்ரா இவங்கெல்லாம் வந்து பாடகர், லேடிஸில் சொல்கிறேன் நான், இவங்கெல்லாம் வந்து பெண் குரல் இறைவனால் படைக்கப்பட்டது. பெண் குரல், ஒரிஜினல் பெண் குரல். பொதுவாகவே பெண்களுக்கு வந்து குரல் வந்து ஒரிஜினலாகவே படைச்சிருவார் கடவுள். ஆண்கள் வந்து அதை வந்து பெண் குரலில் நான் பாடுறேன், பெண் குரலில் நான் பேசுகிறேன் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக இருக்காது, அதை ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம். அதுபோல் பேசும் குரல் வந்து இறைவனால் படைக்கப்பட்டது எனக்கு. அது ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும், ஒரு சிலருக்கு நல்லா இருக்காது. இப்போ எஸ்பிபி ஐயா பாடுற மாதிரி யாராலையும் பாட முடியாதுன்னு நான் சொல்லுவேன், ஆனால் அதே வந்து ஒவ்வொருத்தர் என்னவங்க அவர் பாட சரியாக இருக்காதுன்னு அப்படி சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஊரில் வந்து 1000 பேரில் 10 பேர் கெட்டவன் சொல்லி தான் தீரணும், அதுதான் வாழ்க்கை. நல்லவன் என்று சொல்லிவிட்டால் இந்த நாடே தாங்காது. அதனால் வந்து நல்லவர்களாகவும் இருக்க முடியாது, கெட்டவர்களாகவும் இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு திறமை. ஐயோ சகோ, நீங்கள் அதை நன்றாக படியுங்கள். என்ன நான் படித்தேன் அவனுக்கு புரியலையே. ஆமாம், நான் சொல்ல வேண்டும் என்று தான் நினைத்தேன். நீங்கள் பேசும்போது உங்கள் குரல் கம்பீரமாக ஒலிக்கிறதுன்னு சிங்கர் சிவராமனையா வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ஆமாம், நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்கீங்க சகோதரி, நானே அவர் சொல்கிறதையே நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுதான் உண்மை. சகோ, நான் போட்டது உங்கள் குரல் சத்தமாக இல்லை. சத்தம் இல்லையா? சத்தமாக வரும் சகோதரி, நான் பேசுகிறது கேட்கலையா? வேலையும் வந்து ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். இன்னும் சத்தமெல்லாம் நான் பேசுனா பக்கத்து வீட்டில் 4 பேருக்கு கேட்கும், அவங்க 4 வீட்டுக்கு கேட்கும். நான் சத்தமாக தான் பேசுகிறேன். வாய்க்கிட்ட வச்சு மைக்கை பேசுனா உங்களுக்கு ஒரு மாதிரியாக இறைச்சல் மாதிரி இருக்கும். இந்த அதுக்கு முன்னே வந்து டிரான்சிஸ்டர் ரேடியோ பிலிப்ஸில் கேட்டிங்கன்னா தெளிவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு டெல்லி செட்டுன்னு சொல்லுவாங்க அப்போலாம், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் ரேடியோ டெல்லி செட்டுன்னு சொன்னாவே அது ரொம்ப இறைச்சல், கேட்கவே முடியாது. ஒரு மாதிரியாக ஒரு அந்த நாய்ஸ் சவுண்ட்லாம் வந்து அந்த ஸ்டீரியோ பேஸ் இதெல்லாம் அந்த ஸ்பீக்கரில் வெளியே வரும்போது ஒரு மாதிரியாக கீச்சே குரல் மாதிரி வரும், அது கேட்கவே பிடிக்காது. அந்த மாதிரி மைக் கிட்ட வச்சு பேசுனா உங்களுக்கு ஒரு மாதிரியாக கரகரான ஒரு சவுண்ட் ஒன்று வரன்றதுனால தான் ஒரு டிஸ்டன்ஸ் கரெக்டாக வச்சுருக்கேன், இவ்வளோ டிஸ்டன்ஸில் பேசணும் அப்படின்னு. அதனால் நான் அப்படி பேசிகிட்ருக்கேன். நான் பேசுகிறது கேட்கவே இல்லை அப்படின்னா இன்னும் வேறு உறவுகள் யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே பதிவு கொடுங்க, தெரிந்து கொள்கிறேன். இவ்வளோ நேரம் பேசுனா மணி 1 மணிக்கு நிகழ்ச்சி முடியும், பரவாயில்லையா? நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், இதமான இரவு நேரம், வணக்கம். சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன், திரைப்படம் சுடரும் சூறாவளியும் பாடல் எஸ்பிபி பாடிய அன்பு வந்தது என்னை ஆள வந்தது, இந்த பாடலை கேட்டிருக்காரு சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் ஐயா. அந்த அன்பு எங்கே யாரிடத்தில் வரும் என்பது இந்த பாடல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். பாடல் ஒலிக்க நேரம் 10:30:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி வானொலி, சபரி இணையதள வானொலி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. அந்த அன்பு யாரை வந்து ஆளும் என்று இந்த பாடல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இது வருகிறது.

0: ஒலித்த பாடல்,
1: ஒரு அருமையான தத்துவ பாடல். அன்பு வந்தது என்னை ஆள வந்தது. இந்த படத்தில் வந்து ஒரு சிறப்பான பாடல், அருமையான வரிகள் கூட. விரும்பி கேட்ட அன்பு சொந்தம், சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் ஐயா விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. எஸ்பிபி பாடிய பாடல், அதாவது எஸ்பிபி ஐயா வந்து சிங்கர் சிவராமன் ஐயாவுக்கு அவர் உயிர் நாடி மாதிரி, அதனால் அவர் எஸ்பிபி ஐயா பாடல் தான். நான் இது வரைக்கும் வேறு வானொலியில் பயணிச்சிருக்கும்போது கூட அவர் எஸ்பிபி ஐயா பாடல் தான் கேட்பார். அவர் தேர்ந்தெடுக்கும் பாடல்கள் வந்து ஒரு வித்தியாசமாக, அந்த வரிகள் வந்து நல்ல வரிகளாக இருக்கணும்னு தேர்ந்தெடுப்பார் எப்பவுமே. மிக்க நன்றிகள் ஐயா. ஒரு பதிவு படிக்காமல் விட்டுட்டேன். அன்பு மேகமே பாடல் ஒலிச்சது இது இல்லையா, அந்த பாடல் வரும்போது அன்பு மேகமே என்ற பாடல் வந்து அந்த வேலூர் அன்பு பிரேபான், அதாவது என்னுடைய நண்பர், அவர் வந்து 4ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த பாடல் வந்து கேட்டிருக்காரு. அந்த நினைவாக இப்போ கூட ரிங் டோன் வந்து அதை தான் வச்சுருக்காரு அவர். அதனால் உடனே வந்துட்டார் அந்த பாட்டுக்கு. அந்த பாட்டு வந்த உடனே வந்து பதிவு கொடுத்துட்டார். நான் தான் படிக்க மறந்துட்டேன். அன்பான இனிய இரவு வணக்கம். இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கவிமணி வீரமணி அவர்களின் தேர்வு பாடல். இல்லை அன்பு, நான் வந்து ஓ நான் போட்ட பாட்டுக்கு போட்டிருக்காரு. ஓகே பரவாயில்ல, என்னுடைய விருப்பு பாடலுக்கு கொடுத்துருக்காரு. தேர்வு பாடல் அருமை, அற்புதம், நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அன்பு. மிக்க நன்றிகள் அன்பு. நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல, ஒரு பதிவு தான் நீங்கள் கொடுக்குறீங்க. இருந்தாலும் நேயர்கள் பாடலுக்கும் பதிவு கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள் நேயர்களை. அடுத்து சிங்கர் சிவராமன் ஐயா, எஸ்பிபி ஐயா காட்சிப்படுத்த கொடுத்து என் பாடல் வழங்கியதற்கு மிக்க நன்றி. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் பதிவு கொடுத்துருக்கீங்க, அருமையான பாடல், நன்றிகள் ஐயா. செல்வம் செல்வி அவர்கள் பதிவு, சிங்கர் சிவராமன் ஐயாவுக்கு அழகான பாடல்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். சிங்கர் சிவராமன் ஐயா நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். செய்யார் சந்திரசேகர் பாடல் மிகவும் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. சிங்கர் சிவராமன் ஐயா இசையோடு கேட்டு ரசிக்கிறார், மிக்க மகிழ்ச்சி. வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் வந்து இப்போ தான் வந்து இணைஞ்சிருக்காரு. கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை. ஒரு தகவலை சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் ஃபோன் இது வரைக்கும் பார்த்தாரா பார்க்கலையான்னு தெரியல. ஒரு மெசேஜ் கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் போடலை. இருந்தாலும் பரவாயில்லை, அவரை இணைத்து கொண்டு அன்பு வந்தது என்னை ஆள வந்தது பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காரு. பாடலை கேட்டு அன்பு கூட ஓரளவுக்கு தான் இருக்க வேண்டும், பிரிந்தால் தாங்க முடியாது. அனுபவமா சார், அன்பு வந்து உண்மையான அன்பாக இருந்தால் தாங்கவே முடியாது யாராலையும். அது நிதர்சனமான உண்மை. அந்த மனிதன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பொதுவாக 5 அறிவு படைத்த மிருகங்களுக்கே பிரிஞ்சு போயிட்டால் 2 நாள் கூட சாப்பிட மாட்டேங்குது. மாடு வந்து 2 மாடு ஒன்றாவே இருக்கும். ஒரு மாட்டை விற்றுட்டாங்கன்னா இன்னொரு மாடு வந்து இறையே சாப்பிடாது, அது சாப்பிடாது, அந்த தீனி சாப்பிடவே சாப்பிடாது. அந்த மாதிரி அதுக்கே அன்பு இருக்கும்போது மனிதனுக்கு ஏன் இருக்கக்கூடாது? அப்படி இருக்கும்போது பிரிஞ்சிட்டோம்னா அந்த கஷ்டம் வலி வேதனை கண்டிப்பாக இருக்கும் தானே அது. அதனால் வந்து தாங்க முடியாது தான் உண்மைன்னு நீங்கள் சொன்னது. அது உண்மையான அன்பாக இருக்கணும். போலித்தனமாக வந்து கண்ணீர் விடுற அன்புலாம் அது அன்பு கிடையாது. போலியெல்லாம் அழுதுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ நடந்திருக்கு. அது வானொலியில் நிறைய பேசிட்டு போகலாம். நன்றிகள். பாரதி சகோதரி இணைஞ்சிருக்காங்க, அருமை அருமையான பாடல்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. தேன்மொழி சகோதரி, அன்பு வந்தது என்னை ஆள வந்தது எனக்கு மிகவும் பிடித்த பாடல் எஸ்பிபி குரலில். பாடல் அருமை, பாடல் தேர்வு சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க. மோகனரன் ரங்கனையா இணைஞ்சி நானும் இந்த பாடலைத்தான் தயார் செய்து வைத்திருந்தேன். சிவராமன் பதிவால் பிறகு பாடலை மாற்றி விட்டேன்னு பதிவு கொடுத்துருக்கீங்க. ஆனால் இதே பாடலை தேன்மொழி சகோதரியும் கேட்டிருந்தாங்க, அவங்க பேரை சொல்ல மறந்துட்டேன். கடைசியாக சொல்ல வேண்டும் என்று தேன்மொழி சகோதரியும் அதே பாடல் தான் கேட்டிருந்தாங்க. நீங்களும் அதே பாடல் தான் நீங்கள் மாற்றிருக்கீங்க, 6வது பாடலுக்கு போயிருக்கீங்க. தேன்மொழி சகோதரியும் சிங்கர் சென்னை சிங்கர் சிவராமனையும் இருவருக்காகவும் அந்த பாடல் ஒலித்தது நான் முதல்ல சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். அன்பு வந்தது என்னை ஆள வந்த பாடலும் வந்து தேன்மொழி சகோதரி சோலைச்சேரியிலிருந்து கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காகவும் இருவருக்காகவும் அந்த பாடல் ஒலித்து சென்றது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்பதற்கு முன்பு யாரும் பதிவு இல்லை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் பாடல் என்றால் பாரதி சகோதரி விருப்பத்தில் தான் அடுத்த பாடல். வணக்கம், சென்னையிலிருந்து பாரதி தனப்பால் விருப்ப பாடல். அன்புக்கு நான் அடிமை படத்திலிருந்து அன்புக்கு ஓ பாடல் வரி தலைக்கியாக போட்டிருக்காங்க. பாடல் மேலே தூக்கி போ படத்தின் பேரை மேலே போட்டணும், கீழே வந்து பாடல் வரியை போட்டிருக்கணும். ஓகே பரவாயில்லை. ஊருக்கு உழைப்பவன் படத்திலிருந்து பாடல் அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. இந்த பாடல் அழகான பாடல் வரியில் விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் பாரதி தனப்பால் காவியா ஓவியா இவர்கள் விருப்பத்தில் ஒரு அருமையான பாடல். நின்ற நாட்களுக்கு பிறகு இந்த பாடலை கேட்கிறேன். அன்பு வந்தது எப்படி வந்தது என்று கேட்டு ரசிக்கலாம். அன்புக்கு நான் அடிமை, அன்புக்கு நான் அடிமை. அதாவது அந்த அன்புன்றது வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லிவிட்டாலே அந்த அன்புக்கு அடிமை ஆகிடுவாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுபோல் அந்த அன்புன்றது வந்து மனசுன்றது வந்து ஒரு காஞ்ச இதயமாக இருந்துச்சுன்னா அந்த அன்பு ஏற்றுக்காது. ஈரமான இதயம் மட்டும்தான் அதை வந்து ஏற்றுக்கும். அந்த அன்புக்கு நான் அடிமை என்ற வார்த்தை. அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். அருமையான பாடலை கேட்டிருக்காங்க பாரதி சகோதரி. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்க நேரம் 10:41.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

ஒலித்த பாடல் பாரதி சகோதரி விருப்பத்தில் தான் ஒரு அற்புதமான தத்துவ பாடல் ஒலித்து சென்றது. அன்புக்கு நான் அடிமை என்ற பாடல் வரியில் ஊருக்கு உழைப்பவன் படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். விரும்பி கேட்ட அன்பு சொந்த பாடல் பாடலை தேர்வு செய்த பாரதி தனபால் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். மிக்க நன்றிகள். தீபா அவர்கள் சகோதரி பதிவு, சூப்பர் பாடல், மிகவும் அருமை, பாரதி அத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி, அடடா எப்படி அசத்திட்டீங்களே, மிக இனிமை இந்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

பாரதி சகோதரி, சிறப்பு, மிக சிறப்பு, செமையான பாடல், அருமையான பாடல், நன்றி பாடலை வழங்கிய மிக்கி அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க பாரதி சகோதரி. மிக்க நன்றிகள் சகோதரி, அருமையான பாடல். மோகனரங்கன் அவர்கள் வந்து பதிவு, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படப்பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். அடுத்தது பாரதி சகோதரி பூவெலாம் வந்து கொடுத்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். அடுத்த பாடல் நிகழ்ச்சியில், இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். படம் மேட்டுக்குடி என்ற படத்திலிருந்து அன்புள்ள மன்னவனே அருமையான மெலோடி பாடலை கேட்டிருக்காரு செய்யார் சந்திரசேகர் அவர் விருப்பத்தில். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:48. ஏன்னா இன்று பாடல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போயிங்கிறது, நான் பேசுனதுனால டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லை, பேசுவது தவறு கிடையாது. இன்று கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதோ அந்த பாடல் செய்யார் சந்திரசேகர் அவர் விருப்பத்தில் வருகிறது. நாமும் கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் ஒரு அழகான பாடல். அந்த பாடல் மேட்டுக்குடி படத்திலிருந்து அன்புள்ள மன்னவனே என்ற பாடலை கேட்டு ரசித்தோம். அருமையான பாடல் செய்யார் சந்திரசேகர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க செய்யார் சந்திரசேகர் அவர்கள். நன்றிகள், அருமையான பாடல். சபரி வானொலி இயக்குனர் செய்யார் சந்திரசேகரன் அவர்களுக்கு அவர் பாடலுக்கு பாடல் சூப்பர், அருமை, அட்டகாசம் சூப்பர்னு சொல்லி கைத்தட்டல் கொடுத்துருக்காரு. மிக்க நன்றிகள் தேன்மொழி சகோதரி. கேட்கவே ஆனந்தம் ஆனந்தமாக இருக்குது. பாடல் இனிதுன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். தீபா குமார் இணைஞ்சிருக்காருங்க. மிகவும் அட்டகாசமான பாடல், தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அதாவது இந்த திருவிழாக்கள்லாம் இந்த மூணு சீட்டு ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி மாற்றி வைப்பாங்க. அது எங்கே வைக்கிறாங்கன்றதில் கரெக்டாக வச்சிங்கன்னா அதில் என்ன இருக்குதோ அதில் 100 ரூபா 50 ரூபா இருக்கும், 20 ரூபா இருக்கும். அதில் என்ன இருக்குதோ அந்த காசு டபுளாக கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கதையாக இருக்குது இந்த பதிவுகள்லாம். நான் பார்க்கும்போது இந்த பாட்டோட பதிவுங்களை நான் பாடல் வந்து எடுத்தது ஒன்று, இங்கே வந்து மறுபடியும் வந்து ஒரு பாடல் வந்து கேட்டிருக்காங்க. சகோதரி, உங்கள் பாடல் ஒளிபரப்பு ஆயிடுச்சு, ஆனால் மீண்டும் வந்து அன்பே வா படத்திலிருந்து கேட்டிருக்கீங்க. அந்த பாடல் ட்ராக் பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் தெரியுது. அதை ட்ராக் பண்ணி அன்பே வா படத்திலேருந்து எனக்கு கொடுங்க. அந்த பாடல் வேண்டாம், வந்தது என்னை ஆள வந்தது, இந்த பாடல் வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே சென்னை சிங்கர் சிவராமனா அவர் வந்து பாடல் பதிவிட்டிருக்காரு, அது வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. உங்கள் பாடல் கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். ஏன்னா நீங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறும் வரை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருந்து எல்லா பாடல்களுக்கும் பதிவு கொடுக்குறீங்க. அதனால் இந்த பாடலை வந்து நம்ம கடைசியாக கேட்கலாம். நானும் இந்த பாடலை கேட்டு ரசிக்கிறேன். ஏன்னா இது அன்பே வா படம் நான் 5 முறை பார்த்துருக்கிறேன். அப்போது நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன், நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. இந்த பாடலும் சூப்பரான பாடல், அதனால் இணைஞ்சிருங்க. நம்ம கடைசியாக கேட்கலாம். ஏன்னா மோகனரங்கன் சார் வந்து அவர் வந்து கொஞ்சம் வயசானவர், அவர் உறங்க செல்வார். இருந்தாலும் அவர் முதல்ல தான் போட்டிருப்பார், ஏதோ வேலைன்றதுனால கொஞ்சம் லேட்டாக போட்டார். அதனால் அவர் பாடலையும் கொடுத்து விடலாம். அவரும் அதே பாடல் தான் கேட்டிருந்தார். இருந்தாலும் அவரும் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போது வரிசைப்படி ஒளிபரப்பு செய்வது சிரமமாக இருக்குது. ஒரு கோர்வையாக லைனாக வந்தால் எனக்கு பாடல் ஒளிபரப்பு செய்ய கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ மாற்றி வந்ததுனால பிரச்சனை ஆகுது. இருந்தாலும் நான் சகோதரி விருப்ப பாடலையே கொடுத்து விடுகிறேன். அப்புறம் குளறுபடி ஆகினா டைம் ஆகிடுது, எங்கேயோ டைம் ஆகிட்டே போகுது. அன்பேவா படத்திலிருந்து விரும்பி கேட்ட சொந்தம் சோலைச்சேரி தேன்மொழி சகோதரி அவர்கள் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல். இதோ சகோதரி உங்கள் விருப்ப பாடல்.

ஒலித்த பாடல் அன்பேவா படத்திலிருந்து அன்பேவா அன்பேவா என தொடங்கும் பாடலை தேன்மொழி சகோதரி தான் விரும்பி கேட்டிருந்தாங்க. அருமையான பாடல், நின்ற நாட்களுக்கு பிறகு கேட்ட பாடல், நன்றி. அடுத்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள், தேன்மொழி சகோதரி, தீபா சகோதரி, தேன்மொழி சகோதரியை திரும்ப ஒரு பதிவு, பாரதி சகோதரி, பாரதி சகோதரி மறுபடியும் ஒரு பதிவு, தீபா சகோதரியும் ஒரு பதிவு, தேன்மொழி சகோதரி, தீபா சகோதரி, தீபா, தீபா சகோதரி, தீபா, பாரதி சகோதரி, இவங்க அனைவரும் சேர்ந்து சூப்பரான

பாரதியின் பாடலை ரசித்து பதிவு. நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு அறிவிப்பாளர் சகோதரர் பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றி சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி சகோதரி. அருமையான பாடல். மதுரை அழகர் அவர்கள் பதிவு. அழகான பாடல் வரிகள். கவிஞர் வாலி அழகான இசை. எஸ்எஸ்வி அழகான ஒளித்தரம். பாடல் அருமை. ஐயா நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் ஐயா உங்கள் பதிவிற்கு. அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் மோகனரன் ரங்கன் ஐயா தான் வந்து அந்த பாடல் போட்டிருக்காரு. அதுக்கு பதில் அந்த பாடல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பாடல் மாற்றி நம்பர் அவரே போட்டு விட்ருக்காரு. சுமை தாங்கி படத்திலிருந்து கேட்டிருக்காரு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இந்த பாடல் வரியில் வந்து மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருக்காரு. ஏன்னா அவர் பாடல் மாற்றி பதிவிட்டிருக்காரு. ஏன்னா மூணு உறவு ஒரே பாடல் கேட்டதுனால பாடல் மாற்றி பதிவிட்டிருக்காரு. இதோ அந்த பாடல் வருகிறது. சுமை தாங்கி படத்திலிருந்து சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் ஐயா விருப்பத்தில் ஒலிக்கும் பாடல். 11:03

ஒழித்த பாடல் சுமைத்தாங்கி படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் ஒழித்து சென்றது. சந்தோஷபுரம் மோகனரங்கன் ஐயா அவர்கள் விருப்பத்தில்தான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் இந்த பாடல் வரியில் கேட்டிருந்தார் மோகனரங்கன் சார். மிக்க நன்றிகள் சார். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்கார். பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு

கோடி நன்றி மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் தேன்மொழி சகோதரி. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், சிறப்பான பாடல் பிபி சீனிவாஸ் குரலில் பாடல் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியில் நாளை நமது படத்திலிருந்து அன்பு மலர்களே நம்பி இருங்களே அப்படின்ற பாடல் வரியில் பி ருக்மணியம்மா சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருந்திருக்காங்க. அவர் கேட்ட பாடல் இதோ வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: ஒலித்த பாடல் ஒரு அருமையான பாடல். நாளை நமதே படத்திலிருந்து அன்பு மலர்களே நம்பி இருங்களேன். இந்த பாடல் வரியில் பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரத்திலிருந்து கேட்டிருந்தாங்க. நன்றிகள். அடுத்து நங்கநல்லூர் கண்ணன் சார் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. வாங்க ஐயா, உங்கள் பாடல் வரும். வரும்போது நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுடைய விருப்ப பாடல் நான் பார்வையிடு செய்யும்போது நீங்கள் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கு நீங்கள் பதிவு போடவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் பார்வையிடு செய்யும் பதிவிற்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க. உங்கள் பாடல் கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். லைக் கொடுக்கும்போது நீங்கள் அந்த பாடல் நான் பார்வையிடு பண்ணும்போது நீங்கள் லைக் கொடுக்கலன்னா நீங்கள் இணைஞ்சு இல்லை அப்படின்றது எனக்கு அர்த்தமாகும். நீங்கள் பதிவு தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு லைக் கொடுத்துருங்க கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கப்புறம் டைம் கடந்து செல்கிறது, நிகழ்ச்சியில் இணையவில்லை என்றால் அந்த பாடல் ஒளிபரப்பாகாது. நான் பார்வையிடு செய்தால் நீங்கள் லைக் கொடுத்துருங்க, நிகழ்ச்சி கேட்டிருக்கிறீங்கன்னு அப்படின்னு நினைப்பேன் நான். நிகழ்ச்சியில் அடுத்தது சந்தோஷபுரம் ருக்மணி அம்மா பாடலை ரசித்து பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லியிருக்கேன். மகிழ்ச்சி தேன்மை சகோதரி, அடடா எப்படி அசத்துறீங்களே அப்படின்னு ஸ்டிக்கர், அதே ஸ்டிக்கர். அன்பு மலர்களே தலைவர் பாடல் சிறப்பு பாடல் தேர்வு அருமை மகிழ்ச்சி. பாசம் எனும் ஓர் வழி வந்த பாச மலர் கூட்டம் அருமையான பாடல் வரிகள்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் படம் கண்ணுக்கு மை எழுது. இந்த பாடல் வரியில் வந்து அன்பு மலர்களின் சோலை, இது ஒரு அழகான அற்புதமான, அதாவது சோலை வனத்தில் இந்த பாடலை நின்று அந்த பூக்களை ரசிக்கும்போது எப்படி ஒரு மன உணர்வு வருமோ அதுபோல ஒரு மன உணர்வு இந்த பாடல் வரிகளில் இருக்கிறது. மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் விருப்பத்தில்தான் இந்த பாடல் ஒலிக்க இருக்கிறது. நீ இணைந்திருந்தால் ஒரு பதிவு கொடுங்க சார். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.
1: சார் வந்து தொலை எழுது வராளா சார், கார் ரெடி அனுப்பு.
2: ராஜ்வியும் கூட்டிட்டு போலாம்பா.

0: ஒலித்த பாடல் அன்பு மலர்களில் அந்த பூந்தோட்டத்தில் சோலை வனத்தை அனைவரும் கண்டு களித்த மாதிரி ஒரு அருமையான பாடல் வரி. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் மதுரை அழகர் அவர்கள் விருப்பத்தில் தான் பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. கண்ணுக்கு மை எழுது இந்த படத்திலிருந்து இந்த பாடலை அழகான பாடல் நான் கேட்டிருக்கேன், நிறைய முறை கேட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போது கேட்பதற்கு ஒரு இரவு நேரத்தில் அமைதியான நேரத்தில் இந்த அன்பு என்பது எவ்வளோ ஒரு அற்புதமாக எழுதியிருக்கார் காளிதாஸ் அவர்கள். அன்பு மலர்களின் சோலை இது இந்த பாடல் வரியில் தான் கேட்டு ரசித்தார். மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் விருப்பத்தில் இசைத்தட்டு கொடுத்துருக்காரு. கேசட்டு ஒலிநாடா கேசட்டையும் கொடுத்துருக்காரு. மிக்க நன்றிகள். மதுரை அழகர் அவர்கள் பதிவு, அழகான பாடல் வரிகள் கவிஞர் கா காளிமுத்து, அழகான இசை இளையராஜா, அழகான குரல் எஸ் ஜானகி, அழகான ஒலித்தரத்தில் பாடல் அருமை நான் நன்றி அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நன்றிகள் ஐயா, அருமையான பாடல். மறுபடியும் ஒரு பதிவு. ஐயா, காளிமுத்து அவர்கள் ஜெயலலிதா அவர்களிடம் இணைந்து அமைச்சராகவும் சட்டப்பேரவை தலைவராக விளங்கியவர். 2001 முதல் 2006 முதல் 6 வரையா? 2001 முதல் 2006 இரண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு முறை இருந்திருக்காரு. அப்புறம் 2006 ஒரு முறை இருந்திருக்காரா பணியாற்றியவர். இவர் 6 பாடல் எழுதி உள்ளார்னு ஒரு அருமையான தகவலை கொடுத்துருக்கார் மதுரை அழகர் அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா, சிறப்பான பதிவு. அதாவது முன்னாள் ஜெயலலிதா முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஃபோட்டோ பக்கத்தில் நிற்கிற மாதிரி காளிதாஸ் அவர்கள் ஃபோட்டோ இருக்குது. மிக்க நன்றிகள் ஐயா, அருமையான காட்சிப்படம். நங்கநல்லூர் கண்ணன் சார் நானும் இணைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி வாங்க. தேன்மொழி சகோதரி, அன்பு மலர்களின் சோலை இது ஜானகி அம்மா குரலில் பாடல் இனிமை பாடல் தேர்வு செய்த அழகர் ஐயாவுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. நன்றிகள். அடுத்து மதுரை அழகர் அவர்கள் பதிவு. ஐயா, நம்ம நிகழ்ச்சி கேட்பதில் மிக தெளிவாக இருப்போம். ஐயா, உங்களுக்கு பதிவு 7 மணிக்கு பதித்து வைத்து விட்டேன். ஓ, 7 மணிக்கே பாடல் பதிவிட்டு வச்சுருக்கீங்களா நீங்கள்? ஐயா, எனக்கு பாடலுக்கு உடனே பதிவை தட்டி விடுவேன். ஐயா, எங்களுக்காக நீங்கள், உங்களுக்காக நாங்கள் நேயர்கள். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஐயா, நீங்கள் சொல்கிற கருத்துக்கள்லாம் வந்து ஓகே. அதுக்கு தான் நான் முன்னாடியே வந்து என்ன ஒரு தலைப்பு நான் கொடுத்துட்றேன், நீங்கள் பாடல் ரெடியாக எடுத்து வச்சுருங்க. 9 மணிக்கு நான் போஸ்ட்டு போட்ட உடனே உங்களுடைய தெளிவான தேர்வான பாடலை வந்து டக்குன்னு தட்டிடுங்க. உங்கள் பதிவு வந்த உடனே கொடுத்து விட்ருங்க, அது பிரச்சனை இல்லை. அதாவது பாடல் வந்து ஒரே பாடல் வந்து பதிவிடுறாங்கனாக்கா அதை நீங்கள் பார்த்துட்டு கூட மாற்றி விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த செகண்டை எடிட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பாடல் இருக்குது மனசுக்குள்ளே வந்து கம்ப்யூட்டர் மாதிரி எவ்வளோ பாடல் இருக்குது. நீங்கள் உடனே வந்து அந்த பாடலை எடிட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து டவுன்லோட் பண்ணிகிட்டே வருவேன். மேலே ஃபஸ்ட்டு பாட்டு, செகண்ட் பாட்டு, தேர்ட் பாட்டு, அந்த மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணும்போது எனக்கு அடுத்த பாடல் நீங்கள் எடிட் பண்ணாங்களையும் நான் அதே ஒரு 30 செகண்டு தான் ஆகும் எடிட் பண்ணுறதுக்கு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. மிக்க நன்றிகள் ஐயா. நங்கநல்லூர் கண்ணன் சார் மதுரை அழகர் அவர்களுக்கு பதிவு. சார், நலமாக இருக்கிறீர்களா சார்னு கேட்டிருக்காரு. அவர் நலமாக இருக்கிறார் சார். பனி சுமை அதிகம், அதனால் வந்து அவசர அவசரமாக செல்வார் எங்கு சென்றாலும். நலம் ஐயா, கண்ணன் ஐயா, நன்றி ஐயான்னு ஒரு பதிவு கொடுத்துட்டாரு. நன்றாக இருக்கிறார். அனைவரும் நன்றாக இருப்போம். அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல், ரொம்ப பிடித்த பாடல் எனக்கு இது. இந்த பாடல் பலமுறை அதாவது அதிகமான ஒலி வச்சு கேட்டிருக்கேன் நான். தேன்மொழி அவர்கள் பதிவில் விரும்பி கேட்ட அன்பு உள்ளங்கள் இருக்கிறாங்க. மனிதன் நினைப்பதுண்டு இந்த பாடல் வரியில் வந்து அவன்தான் மனிதன் படத்திலிருந்து விரும்பி கேட்ட அன்பு சொந்தம். கும்பகோணம் மனோகரன் அண்ணா, ராஜேஷ் சகோதரிகள், ராஜேஸ்வரி புவனேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் விரும்பி கேட்டிருக்காங்க. தேன்மொழி சகோதரி, இதோ உங்கள் விருப்பத்தில் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. அற்புதமாக இந்த பாடலை கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப அருமையாக யோசித்து சிறப்பாக மனிதர்களுக்காக எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். அந்த பொக்கிசமான பாடல் வரிகளை நாம் கேட்டு ரசிப்போம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல். பாடல் ஒலிக்க நேரம் 11:24.
1: மனிதன் நினைப்ப

ஒலித்த பாடல் அவன்தான் மனிதன் என்ற படத்தில் அருமையான பாடல், எனக்கும் மிகவும் பிடித்த பாடல். இந்த பாடல் வரிகள் கண்ணதாசன் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு மனம் அவர் மனவேதனை இருந்திருந்தால் அவர் பாடலை இப்படி ஒரு வரிகளை கோர்த்திருப்பார் என்று தெரியவில்லை. ஆனால் அவருக்கு ஒரு விஷயத்தை சொன்ன அடுத்த செகண்ட் நிமிடம் கூட கிடையாது, உடனே அவர் மனதில் வந்து ஒரு வரி வந்துவிடும். அதுபோல் ஒரு கவி ஞானம் படைத்த ஒரு மா மனிதர் கண்ணதாசன் அவர்கள். ஒரு நிகழ்ச்சியில் மோந்திரம் போடவில்லை என்பதற்காகவே கோபப்பட்டு ஒரு பாடல் இருக்குது, நான் நிகழ்ச்சியில் வர வர ஒவ்வொன்றா சொல்கிறேன். அப்போது அந்த பாடல் வந்து அன்றைக்கி எழுதப்பட்ட பாடல் தான் அது. அது அந்த பாடல் வரும்போது சொன்னால் தான் அது சிறப்பாக இருக்கும், இப்போ நான் சொல்ல முடியாது, நேரம் கடந்து விட்டது. ஒவ்வொரு மனிதனுக்கும் உள் மனதில் எவ்வளவு காயங்கள் இருந்தாலும் இந்த பாடல் வரி வந்து அழகாக யோசித்து நீங்கள் இருந்தீங்கன்னா உள்ளே வந்து வண்டி சக்கரம் சுற்றுற மாதிரி உள்ளே சுற்றிட்டே இருக்கும். அந்த எந்த இடத்துல நிப்பாட்டுறதுக்குன்னு முடிவே இல்லாத ஒரு பாடல் வரி இதெல்லாம் வந்து அப்படியே இன்னும் வருமா இன்னும் பாடல் வரிகள்லாம் வருமா அப்படின்னு யோசிக்க வேண்டிய ஒரு பாடல். அதுபோல் ஒரு அற்புதமான பாடல், நிறைய சொல்லலாம் பாடல்களை பற்றி, சிறப்பான விஷயங்களை சொல்லலாம், கவிஞர்கள் பற்றி சொல்லலாம், பாடல் வரிகளை பற்றி சொல்லலாம், வானொலியை பற்றி சொல்லலாம், மக்களை பற்றி சொல்லலாம். அது நேரம் வந்து கடந்து கொண்டே போகிறது. இதுக்காக சண்டே நேரத்தில் காலையில் அந்த ப்ரோக்ராம் எடுத்தால் நான் இரவு 10 மணி வரைக்குமே சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறைய விஷயத்தை. இருந்தாலும் சிறப்பான பாடல், பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க தேன்மொழி சகோதரி. ஏன்னா இந்த பாடலை கேட்பவர்கள் 4 பேர், அவர்களுக்கு பதிவு போட முடியாத ஒரு தருணம். அதனால் சகோதரி அவர்கள் விருப்பமாக பாடலை கேட்கிறார்கள், வேற ஒன்றும் இல்லை. அருமையான பாடலை தேர்வு செய்து அவர்கள் காதுக்கு தேனினும் தெவிட்டாத பாடல் தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் அவர்கள் காதுக்கு சென்றிருக்கும் என்ற நம்பிக்கையில் அந்த பாடலை ஒலிபரப்பு செய்தேன். அவங்க ரொம்ப இந்த பாடலை கேட்டு மனசு காயப்பட்டிருக்கும் என்று என்னுடைய ஆதங்கம். ஏன்னா அவங்க ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அதனால் நன்றிகள் தேன்மொழி சகோதரி. அவர்களுக்காக பாடல் தேர்வு செய்வேன், அவர்களால் பதிவு போட முடியாது, அவர்களுக்காக பாடல் வழங்கியதற்கு மிக்க மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் சகோதரி, தேன்மொழி சகோதரி. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. இந்த 3 வரிகளில் நீங்கள் யோசித்து பாருங்கள், மனிதனை இறைவன் படைத்தான், ஆனால் இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. அதாவது அந்த வார்த்தையில் வந்து எத்தனை பொருள் வார்த்தைகள் அடங்கியிருக்குது பாருங்கள். அருமையான தத்துவ பாடல் வழங்கியதற்கு நன்றின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். அடுத்து நங்கநல்லூர் கண்ணன் சார், ஐயா எனது பாடலுக்கு 10வது நம்பர் போட்டிருக்கிறீர்கள், கடைசியாக இந்த பாடல் வரும் என்று நினைக்கிறேன், நான் நீங்கள் நிகழ்ச்சி முடியும் வரை காத்திருப்பேன், எனது விருப்ப பாடலை தந்து விடுங்கள் ஐயா. கண்டிப்பாக தந்து விடுகிறேன் ஐயா, நன்றி வணக்கம்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் விருப்பமாகத்தான் ஒலித்து கொண்டிருக்கிறது. 1 மணி ஆனாலும் நிகழ்ச்சியில் இணையும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் பாடலை ஒலிபரப்பு செய்வேன். இப்போது இணையாத உறவு ஒன்று இருக்கிறது, நான் அவருடைய பாடலை பார்வையிடு செய்தேன், ஆனால் அவர் நிகழ்ச்சியை கேட்கவில்லை என்று நினைக்கிறேன். ஒரு அருமையான பாடல், அந்த பாடல் என்ன பாடல் என்று பாடல் ஒலிக்கும் போது கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அந்த சகோதரி நிகழ்ச்சியில் இணையவில்லை, பாடலை கேட்டுக்கொண்டு இருந்தால் நிகழ்ச்சியில் இணைந்தால் உங்களுடைய பெயரை கண்டிப்பாக சொல்கிறேன். இதற்கு முன்னாடி வந்து இணைஞ்சு பதிவு கொடுத்தாங்க, ஆனால் நேரம் கடந்ததினால் அவர் உறங்கிவிட்டார். அதனால் வந்து அந்த அன்பை யாருக்கிட்ட சுமக்கிறாங்கன்னு தெரியல பாவம். அல்லும் பகலும் அலைந்து கூட அந்த அன்பை வாங்க முடியலையே அப்படி ஒரு ஏக்கத்தில் அந்த பாடலை பதிவிட்டிருக்காங்க அன்பு சகோதரி. அந்த சகோதரி விருப்பத்தில் பாடல் வருகிறது, பாடலை கேட்டு ரசித்தால் நீங்கள் பதிவு கொடுங்கள் சகோதரி. உங்கள் பெயரை சொல்லி அந்த பாடலை ஒலிபரப்பு செய்கிறேன். இது வருகிறது, அன்பை சுமந்து.

ஒலித்த பாடல் விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் வந்து நிகழ்ச்சியில் இணையவே இல்லை. இருந்தாலும் இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப எல்லார் மனதையும் வந்து எஸ்பிபி ஐயா அப்படி அது நிஜமாகவே அவர் வந்து ஒரு சோகத்தை மனதில் எடுத்துக்கொண்டு அந்த பாடலை பாடினாரா, இல்லை இயற்கையாகவே அவருக்கு அந்த மாதிரி சோகமாக பாட வேண்டும் என்று பாடினாரா என்று தெரியவில்லை. ஒரு நிகழ்வு கண் முன்னே தோன்றினால் எப்படி இருக்கும் பார்ப்பதற்கு, காதால் கேட்பது வேறு, கண்ணால் பார்த்து விட்டால் அந்த மனது எப்படி பாதிக்குமோ அதுபோல் அவர் உணர்வு பூர்வமாக இந்த பாடலை உள்ளுக்குள்ளே அந்த வழிகளை ஏற்று மக்களுக்காக இவ்வளோ ஒரு அற்புதமாக பாடிவிட்டு சென்று விட்டார். ஆனால் அவர் போல இன்னும் பாடுவதற்கு யாரும் வரப்போவதும் இல்லை. இது இந்த மாதிரி பாடல் மற்ற கவிஞர்கள்லாம் எழுதுவாங்களான்றதும் ஒரு கேள்விக்குறி தான். அது போன்ற பாடல் வரிகள் இது, அன்பை சுமந்த சுமந்த, அதாவது அந்தரத்தில் ஆடுகின்ற, அதாவது ஆலமரம் கூட சாஞ்சிருமா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு துக்கத்தில் கொண்மை அவங்கள அந்தரத்தில் கட்டி தொங்க விடுற மாதிரி ஒரு வேதனை மனதுக்குள்ளே. அந்த ஆலமரமே சாஞ்சிடுதுன்னா அப்படி கற்பனை எப்படி பண்ணியிருப்பார் பாருங்கள் அந்த கவிஞர். அதனால் ரெட்டியார்பட்டி தீபா அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்தது. ஏன்னா ஒரு சிறப்பான பாடலை தேர்வு செய்து நம் சபரி வானொலி சொந்தங்களுக்காக பதிவு செய்திருக்கிறார். அவர் பெயரை சொல்லவில்லை என்றால் அது எனக்கும் ஒரு கஷ்டமாக இருக்கும், நேயர்கள் உங்களுக்கும் ஒரு வருத்தமாக இருக்கும். நான் ஏன் பெயரை சொல்ல மாட்டேன் என்று அதிகாரபூர்வமாக சொன்னேன் என்றால், அப்படி சொன்னாலும் நேயர்கள் காத்திருந்து பாடல் பதிவு கேட்பாங்க அந்த பாடல் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அப்படி சொன்னேன். மனித நேயம் அந்த வார்த்தைக்கு அர்த்தமில்லாமல் போய் இருக்கும். நான் சொல்லாமல் இருந்திருந்தால் நீங்களே ஒரு பக்கம், அதாவது 10 நேயரில் 1 நேயர் கண்டிப்பாக யோசிச்சிருப்பார் இவருக்கு மனித நேயமே இல்லை. அவ்வளோ ஒரு அழகான பாடல் பொன்னுமணி படத்திலிருந்து கேட்டிருந்தாங்க ரெட்டியார்பட்டி தீபா அவர்கள். ஆனால் அவர் பெயர் சொல்லாமே போயிட்டாங்க பார்த்தியா, ஒரு இயக்குனர், ஒரு அறிவிப்பாளர் அப்படின்னு ஒரு உங்கள் மனசுக்குள்ளே வந்து கஷ்டப்படும். அதனால் வந்து அந்த சகோதரி பெயரை வந்து இந்த பாடலை விரும்பி கேட்ட அன்பான உள்ளம் ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் விருப்பத்தில் தான் ஒலித்து சென்றது. நன்றிகள் சகோதரி. நாம் அனைவரும் சேர்ந்து அவர் விருப்பத்தில் கேட்டு ரசித்தோம். தேன்மொழி சகோதரி பதிவு, அன்பை சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து, அருமையான சோகப்பாடல். பாடலை கேட்கும்போது மனதை உருகுகிறது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தங்களுக்கு நன்றி தான் நன்றி சொல்ல வேண்டும். பாடலை நீங்கள் வழங்கியதற்கு மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. சகோதரியும் வந்து ஏதோ ஒரு மன கஷ்டம், மன அழுத்தம், அதனால் வந்து இவ்வளோ நேரம் விழித்திருந்து பாடலை கேட்பது உங்களுக்கு வானொலி தான் துணை என்பது எனக்கு தெரிகிறது சகோதரி. தேன்மை சகோதரி மனதை தொட்ட பாடல், இனிமையான இசைத்தரம்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. அளவோட சிந்தித்து தான் நான் கேட்பேன் என்று தூங்கிவிட்டார்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. ஆமாம், டைம் ஆகிடுச்சு சகோதரி. ஏன்னா அவங்க காலையிலேருந்து வேலை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து அதிகமான வேலை, 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட இந்த வீட்டு வேலையை செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பெண்களுடைய நிலைமை. அவங்க சமைக்கணும், எல்லா வேலைகளும் பார்க்கணும், அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா. சம்பளமே நீங்கள் 50,000 சம்பளம் கொடுத்தா கூட அவங்களுக்கு ஈடு இணை ஆகாது. ஒவ்வொரு கணவன்மார்களும் கண்டிப்பாக பெண்களுக்கு சம்பளம் கொடுத்தா கூட அவ்வளோ வேலையை செய்ய முடியாது. வீட்டு வேலையை எத்தனை வேலைன்றது பெண்களுக்கு தெரியும். நான் எல்லா வேலையும் சொல்ல முடியாது. ஏன்னா வீடை துடைக்கணும், பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலில் அனுப்பணும், சமைக்கணும், வேலைக்கும் போகணும். அதே டைமில் அவசர அவசரமாக சமையல் செஞ்சுட்டு காலையில் வேலைக்கு போகணும், பஸ்ஸு பிடிச்சி போகணும், அங்கே போய் வேலை பார்க்கணும், நின்று வேலை செய்கிற வேலைகள், உடம்பு வலி, திரு வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் சமைக்கணும், நிறைய வேலைகள், துணி துவைக்கணும், எத்தனையோ வேலைகள் பெண்களுக்கு. அது சம்பளம் எவ்வளோ கொடுத்தாலும் ஈடு இணை ஆகாது. அதனால் உறங்கியிருப்பார்கள். அதனால் ஒன்றும் வருத்தம் கிடையாது. நான் சொல்வது தான் அப்படி சொல்லுவேன் கண்டி. மனித நேயத்தோடு அனைவரையும் சந்தோஷப்படுத்துவது தான் என்னுடைய அறிவிப்பாளர் வேலை. அதனால் யாரையும் காயப்படுத்த மாட்டேன். நிகழ்ச்சியில் இணைஞ்சு நீங்கள் பாடல் கேட்குறீங்க, பதிவு கொடுங்க. உறக்கம் வருகிறது, டைம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லோரும் 11 மணிக்கு மேலே தூங்குவீங்க. இருந்தாலும் உறங்குபவர்கள் உறங்கட்டும், தவறு கிடையாது. பாடல் பதிவிட்டாலும் கடைசி பாடல், முதல் பாடலுக்கே உறங்கி விட்டால் எப்படி நிகழ்ச்சி நல்லா இருக்குமா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சகோதரி. நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் லட்சுமி படத்தில்
லட்சுமி கல்யாணம் படத்தில் பாடல் யாரடா மனிதன் இங்கே கூட்டி வா அவனை இங்கே. இந்த ரெண்டு வரியில் வந்து அழகாக கவிஞர் எழுதியிருக்காருன்னு அந்த பாடல் முதல் முறையாக இப்போ தான் கேட்க போகிறேன். பதிவிறக்கம் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நங்கநல்லூர் வி கண்ணன் அவர்கள் விருப்பத்தில் தான் இந்த பாடல் ரொம்ப நேரம் கடைசி பாடலாக போட்டு விட்டுருக்காரு. தூங்குற டைம் வயசாகிடுச்சு அவருக்கு. இருந்தாலும் முதல்லே பதிவு பண்ணியிருந்தால் சீக்கிரமாக பாடலை கேட்டு தூங்கியிருக்கலாம். இதோ ஐயா உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, யாரடா மனிதன்.

ஒலித்த பாடல் லட்சுமி கல்யாணம் என்ற படத்தில் மனிதன் நீங்கே கூட்டி வா அவனை எங்கே என்ன ஒரு அர்த்தம், அற்புதமான வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் ஒரு தத்துவமான பாடல் ஒலித்து சென்றது. மிக மிக எனக்கு ரொம்ப பிடித்த வரிகளாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சியை முடித்துவிட்டு கேட்கிறேன் ஐயா. சிறப்பு நங்கநல்லூர் வி கண்ணன் ஐயா அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. தேன்மொழி சகோதரி ஓ படித்தாச்சு அந்த பதிவு, மேலே போயிடுச்சா. நங்கநல்லூர் கண்ணன் சார் பதிவு கொடுத்துருக்காரு, பரவாயில்லை. நான் முதலில் பாடல் பதிவை மறந்து விட்டேன் சார், நாளை முதல் சீக்கிரமாக பாடல் பதிவிடுகிறேன்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள் ஐயா. முடிந்தால் பதிவிடுங்கள், இல்லை என்றால் பரவாயில்லை, அது ஒரு பெரிய விஷயமில்லை. உங்களுடைய ஒரு அன்பு தான், அதே நேரத்தில் உங்களுடைய பாடல் ரசிப்புத்தன்மை, நானும் அதை ரசிக்க விரும்புகிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு நல்ல நல்ல கருத்தாழமிக்க பாடல்களை பதிவு செய்யும் நேயர்கள் வந்து கண்டிப்பாக இணைஞ்சு அந்த பாடலை பதிவு கொடுக்குறீங்க. நீங்கள் கேட்டு உங்களுடைய மனசு சந்தோஷப்பட்டால் நானும் சந்தோஷப்படுவேன். மற்ற இணையதள வானொலியும் வந்து சிறப்பாக நேயர்கள் வந்து சபரி வானொலியில் நல்ல பாடல்கள் கேட்குறாங்க, நல்ல ஒரு தொகுப்பாளர், நல்ல ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றவங்களும் பேசுவாங்க. அதுக்கு தான் நான் இயக்குனர்கிட்ட சொல்கிறேன், இன்னொரு ரெண்டு மூணு தொகுப்பாளர், நல்ல தொகுப்பாளரை தேர்வு செய்து வானொலியில் இணைத்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று என்னுடைய கருத்து. அவர் என்ன செய்வார் என்று தெரியவில்லை. முயற்சி என்னுடையது, முடிவு இறைவனுடையதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுமாதிரி இயக்குனரோட வேலை அது. அவர் என்ன செய்வார்னு தெரியல. நன்றி. அடுத்த பதிவு. அருமையான எனது விருப்ப பாடலை தந்தது மிக்க நன்றிகள் சொல்லி பல கோடி நன்றிகளையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயான்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். தேன்மொழி சகோதரி, யாரடா மனிதன் இங்கே கூட்டி வா அவனை இங்கே, அருமையான டிஎம்எஸ் பாடிய பாடல், சிறப்பான பாடல். பாடலை தேர்வு செய்த கண்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த பாடலை கேட்டு விட்டு நன்றாக தூங்கலாம் சபரி சொந்தங்கள். விரும்பிய பாடல்களை பாடல் தொகுத்து வழங்கிய படவேடு ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கும் நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். பொறுமை கடலினும் பெரிது, அது உங்களிடம் உள்ளது சிறப்பு அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க. நன்றிகள் சகோதரி. என்ன சாதிக்க போகிறோம் என்று இருக்கிறவங்க நாளை இல்லை, தூங்கினால் பிறந்த நாள், தூங்கி எழுந்திருக்கவில்லை என்றால் இறந்த நாள். இதுதான் வாழ்க்கை. வேறு என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் சாதனை பண்ண முடியாது. நல்ல உணவு, நல்ல துணி, ஆரோக்கியமாக சந்தோஷமாக மற்றவர்களிடம் அன்பாக பேச வேண்டும். இதுதானே வாழ்க்கைக்கு சிறப்பு. இதயத்துக்கு கஷ்டத்தை கொடுத்து என்ன சாதனை பண்ண போகிறோம், அதுதான் என்னுடைய கேள்வி. அந்த இதயம் வந்து என்ன செய்ய போகுது, ஒன்றுமே இல்லை. உறங்கும் போது எதுனா தெரியுமா, பகல்லாம் இவ்வளோ திட்டினேன் இவ்வளோ பேசினேன் அப்படின்னு உறங்கும் போது சொல்லுதா, இல்லை இல்லை. அதுதான் சகோதரி வாழ்க்கையை, அதை பற்றி நம்ம சிந்திக்கவே கூடாது எதையுமே. நம்ம மட்டும் எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க போகிறோம், எவ்வளோ நாட்கள் இருக்க போகிறோம் இங்கே, அதுதான் என்னுடைய கேள்வி. இன்று நாளை இன்று நாளை மரணத்தை தான் ஒவ்வொரு நாளும் நெருங்கி கொண்டே செல்கிறோம். அதை வந்து அதற்கு சவாலாக நம்ம வாழ்ந்து விட வேண்டும், அதுதான் என்னுடைய கொள்கை. பாடலையும் அருமையாக பாடுவார் கண்ணன் ஐயா, தெரியும் சகோதரி பாடுவார். அடுத்து நங்கநல்லூர் கண்ணன் சார், மிக்க நன்றி சகோதரி. என்னுடைய பாடல்களை கேட்டு இருக்கிறீர்களா, பாடியதை தங்களுடைய வாழ்த்துக்களுக்கு பல கோடி நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லியிருக்காரு. அதான் பாடலை கேட்டிருக்கிறேன்னு சொன்னதுக்காக நன்றி சொல்லியிருக்கார் கண்ணன் சார், மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒரு சூப்பரான பாடல், இந்த பாடல் கேட்காத பாடல், அதாவது யாரும் அதிகமாக கேட்டிருக்க முடியாது. கேட்கலன்னு சொல்லலை, கேட்காத பாடல்லாம் கேட்கல, நானே கேட்கவில்லை. இந்த பாடலை நான் கேட்டது கிடையாது, இதோ அவர் விருப்பத்தில் கேட்டு ரசிக்கலாம். இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சிக்கு அன்பான இனிய இரவு வணக்கம். படம் காலங்களில் அவள் வசந்தம், அதாவது பாடல் வரி தான் இருக்குது, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளில் அவள் ஓவியம் அப்படின்ற பாடல் தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் படமே வந்து காலங்களில் அவள் வசந்தம் படம் இருக்குன்னு போட்டிருக்காரு. அந்த படத்தில் அன்பெனும் சுடரால் எரிந்தது விளக்கு, ஆஹா, அன்பு எனும் சுடரால் எரிந்தது விளக்கு. அந்த அன்பாலே வந்து விளக்காகுமா, எரிகிற வெளிச்சம், தீப வெளிச்சம் வந்து வெளியே தெரியுமா, அப்படின்னா அந்த அன்பு எவ்வளோ ஆழமாக இருந்திருக்கும்,
அந்த ஒரு மா மனிதர் வந்து எவ்வளோ செஞ்சிருப்பார் அப்படின்றது தான் அங்கே ஒரு பொருள், ஒரு வார்த்தை அந்த பாடல் வரியில் கேட்டால் கண்டிப்பாக தெரியும். அந்த பாடலை விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலிக்கிறது. இதோ அந்த பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்க நேரம் 11:53:34. இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான பாடல், கேட்காத பாடல், அந்த பாடலை கேட்டு ரசிப்போம். அன்பு எனும் சுடரால் எரிந்தது விளக்கு. இதோ வருகிறது அந்த விளக்கு, தீபம் ஏற்றுகிறதா இல்லையா என்று பாடல் வரியில் கூர்ந்து கவனிங்கள்.

அன்பெனும் சுடரால் எரிந்தது விளக்கு. இந்த பாடல் வரியை கேட்கும்போது கவிஞர் அந்த காலகட்டத்திலே எப்படி தான் எழுதினாருன்னு தெரியல. அவ்வளோ ஒரு சிறப்பான வரிகள், காலத்தால் அழியாத பொக்கிசம்னு கூட சொல்லலாம் இந்த வரிகளை. ஒரு சிறப்பான வரிகள் பாடல். விரும்பி கேட்ட அன்பு சொந்தம் படம் காலங்களில் அவள் வசந்தம். இந்த படத்திலிருந்து அன்பெனும் சுடரால் எரிந்தது விளக்கு. வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் விருப்பத்தில் தான் ஒழித்து சென்றது. தேன்மொழி சகோதரி பதிவு. ஓ, அந்த பதிவே இருக்குது. நங்கநல்லூர் கண்ணன் சார் வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. கிலோ சார், இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் சார். வாணி ஜெயராம் அம்மா அவ்வளவு அருமையாக பாடியிருப்பார்கள். விஜயபாஸ்கர் இசையில் காலங்களில் அவள் வசந்தம் திரைப்படம், அருமையான படம் சார், அருமையான பாடல் நிறைந்த படம் ஐயா. எல்லா பாடல்களையும் மறைந்த திருமதி வாணி ஜெயராம் பாடியிருக்கிறார்கள். ஒரு பாடல் மட்டும் எஸ்பிபி பாலசுப்ரமணியத்தோடு இணைந்து டூயட் பாடியிருப்பார் வாணி அம்மா. வாழ்த்துக்கள் அன்பு பிரேமா சார், வாழ்த்துக்கள் ஐயா. உங்களை பற்றி வீரமணி ஐயா நிறைய என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள். உங்களுடைய பாடல் தேர்வு அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் ஐயான்னு சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல மனிதரை பற்றி இன்னொருவரிடம் சொல்வது தவறான கருத்து அல்ல, இது என்னுடைய கருத்து. எல்லாரையும் சொல்ல முடியாது, நம்ம வந்து எல்லாரையுமே வந்து நல்ல மனிதர்னு நம்ம சொல்ல முடியாது. குறிப்பாக வந்து இந்த சபரி வானொலியில் உறவுகள் எல்லாருமே நல்லவங்க தான். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எல்லாருமே நல்லவர்கள். எல்லோரும் வந்து பாடல் கேட்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு சூழ்நிலை பதிவு கொடுக்க முடியல. இப்போது 12 மணி, கரெக்டாக 12 மணி தொடப்போகுது. இப்போது இவ்வளோ நேரம் வந்து கண் விழித்து வந்து இருக்க முடியாதில்ல, நிகழ்ச்சி கேட்க முடியாதில்ல. அதனால் நன்றிகள் நங்கநல்லூர் கண்ணன் சார், அருமையான பாடல். தேன்மொழி சகோதரி அன்பினும் சுடரால் எரிந்தது விளக்கு. இந்த பாடல் எவ்வளவு அருமையான பாடல் தெரியுமா? மனதை நெகிழ செய்கிறது. இனிமையான பாடலை தேர்வு செய்த நல்ல உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள். இன்னொரு முறை கேளுங்கள் சகோதரி, ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல் வரி அது. நான் ஏற்கனவே கீழே கூட ஒரு பதிவு கொடுத்துருக்கேன், அந்த ஒரு 2 வரிகளுக்கு மட்டும் அந்த பதிவு கொடுத்துருக்கேன். அதுக்கு அதுதான் அர்த்தமே அதுக்கு. அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் கவிஞர். அதாவது, மனித நேயத்தோடு ஒருவருக்கு அன்பை கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்பேனும் அந்த அன்பை வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, ஏதோ ஒரு பணமோ இல்லை வேறு ஏதோ அவங்களுக்கு ஒரு பெரிய உதவி, ஒரு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு 6 மாதத்துக்கு ஆகிற மாதிரி கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கேன். ஒரு அன்பால் கொடுக்கறது, பாவம் கஷ்டப்படுறாங்க இல்லையா அப்படின்னு. ஆனால் அவர் வீட்டில் என்றும் தீபமாக ஒளி விளக்காக எரிந்து கொண்டு தான் இருக்கிறது இன்று வரை. அந்த அன்பு கொடுத்தது அவ்வளோ ஒரு பயன் உள்ளதாக இருக்குதுன்றது தான் அதனுடைய அர்த்தம். அவ்வளோ ஒரு சிறப்பாக கவிஞர் வந்து எழுதியிருக்காரு. பாடல் கேட்டால் மட்டும் போதாது, அதனுடைய வரிகளை கவனிக்க வேண்டும், நம் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். நான் எதை பற்றியும் வருத்தப்பட மாட்டேன், நடப்பது நடக்கட்டும். எதையுமே மனசுக்குள்ளே அதிகமாக வச்சு ரொம்ப குழம்பி போயிட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. வாழ்க்கைன்னா நம்ம வாழ்கிறதே கொஞ்ச நாள் வாழ்க்கை, எதுக்காக அதெல்லாம் வந்து கஷ்டப்படணும் அப்படின்றது தான் என்னுடைய கேள்விக்குறி. பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு வேலூர் அன்பு பிரேமா அவர்கள். அவர் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அதனால் பெங்களூர்னு சொல்லி சொல்லி எனக்கு பழக்கமாயிடுச்சு. அதனால் இடையில் வந்து விடுகிறது, என்ன செய்ய முடியும். அன்பெனும் சுடரால் எரிந்தது விளக்கு. நாங்கள் விரும்பி கேட்ட பாடலை அன்புடன் மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய அன்பு கவிமணி வீரமணி அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம் அன்பு நண்பரே. இதுவரை நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களுக்கும் பதிவு கொடுத்த அன்பான உள்ளங்களுக்கும், சிறப்பான பாடலை பதிவிட்டு கேட்டு உறங்கி கொண்டிருக்கும் அனைத்து விழிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த ஈர விழிகள் உறங்க செல்கிறது. பண்பலையில் கேட்டு ரசித்த அன்பான உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது சபரி இணையதள வானொலி ஒலிபரப்பு செய்து கொண்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியை
இரவின் மடியில் ஈரவைகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. மீண்டும் நாளை நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று, நாளை முடிந்தால் பகலில் எனக்கு நேரம் இருந்தால் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கிறேன். அன்பு உறவுகளே, அனைவருக்கும் இனிய இறைச்சி.

மனசு வலிக்கிறப்ப நம்மளே அறியாம நம்ம கண்களில் கண்ணீர் வந்துடும். கண்ணீர் ஏன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம்னா, இந்த உலகத்துல நீங்க சிரிக்கிறத நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, ஆனா உங்க கண்ணீரை உங்களுக்கு நெருக்கமானவங்க மட்டும்தான் பார்த்திருப்பாங்க. இன்னும் சில நேரங்களில் உங்க கண்ணீரை நீங்க மட்டும்தான் பார்த்திருப்பீங்க. இவ்வளவு ஸ்பெஷலான கண்ணீரை உங்களை காயப்படுத்திட்டு போனவங்களுக்காக அழுது அழுது வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பீங்க. அன்னைக்கு உங்க கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வரும். அதுக்காக இன்னைக்கு உங்க கண்ணீரை சேமிச்சு வச்சுக்கோங்க.